இணைந்திருக்கிறோம் 5:34 நிமிடத்தில். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசை அமுதம். பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில், தெய்வம் திரைப்படத்திலிருந்து

இசையமுதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில். நேரம் 5:46. வரும் பாடல் கே வி மகாதேவன் இசையில், டி ஆர் மகாலிங்கம் குரலில், திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக் குறைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக் குறைத்த முறையும் பொய்யோ, விடுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை, விடுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட

இசையமதம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில், பிஸ்தா திரைப்படத்திலிருந்து.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இசை அமுதம். வரும் பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து.

சமூகத்தோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 5 மணி 50.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் இசை அமுதம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் பவனியில் 1000கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவுக்கு வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் வருகை தருமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஊஷூ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் வருகை தருமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஊஷூ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: சேவை செய்திகள்.
3: நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:10.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் பி சுமதி அவர்கள்.
3: எனக்கு நண்பனே இல்லை என்று யாரேனும் கூறி நீங்கள் கேட்டதுண்டா? நட்பு எவ்வளவு முதன்மையானது என்பதனை உணர்த்தும் ஒரு பழமொழி. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். ஒரு குளத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்கும்போது அங்கு பறவைகள் வந்து கூடி மீன்களை கொத்தி தின்று மகிழும். அந்த குளத்தில் தண்ணீர் வற்றியவுடன் குளத்தை விட்டு அந்த பறவைகள் பறந்து சென்று விடும். ஆனால் அந்த குள

0: குளத்திலேயே முளைத்த கொட்டியும் ஆம்பளும் நீதலும் அந்த குளத்தில் நீர்வற்றினாலும் எங்கும் செல்லாது. அதுபோல ஒருவன் செல்வந்தனாக இருக்கின்ற காலத்தில் உறவாடியவர்கள் எல்லாம் அவனுடைய நண்பர்கள் அல்ல. அவன் வறுமையடைந்த போதும் அவனை விட்டு நீங்காமல் அவனுடையே யார் இருக்கிறார்களோ அவர்களே அவனுக்கு சிறந்த நண்பர்கள். அப்படியல்லாமல் அவன் வறுமை அடைந்தவுடன் அவனை பிரியாமல் நிற்கின்ற கொட்டி மலரைப் போலவும் ஆம்பல் மலரைப் போலவும் நெய்தல் மலரைப் போலவும் இருப்பவன் உண்மை நண்பனாக உயர்ந்து நிற்கின்றான். எனது நண்பன் துன்புற்ற போது விரைந்து சென்று அவன் துன்பத்தை போக்குவதற்கு என் கையில் ஏதும் இல்லை என்ற போதும் என் உயிரை கொடுத்தாவது அவன் துன்பத்தை போக்குவேன் என்று நினைக்காத நட்பு நட்பாகவே இருக்காது. நட்புக்கு எது இலக்கணம் தெரியுமா? நண்பனின் துயரத்தில் அவனோடு இருந்து அவனது துயரத்தை போக்க உதவுவதே சிறந்த நட்பு. தனக்கு நண்பனால் ஒரு நன்மை என்றபோது அவனோடு நட்பு பாராட்டுவதும், பயனில்லை என்றால் அவனை விட்டு விலகுவதும் நட்புக்கு அழகல்ல. அப்படிப்பட்ட ஒப்பிலார் கேண்மை பெறினும் இழப்பினும் அதனால் பயன் இல்லை. தோழனோடு ஏழ்மை பேசேல் என்கின்றார் ஔவையார். நண்பனிடம் தன் துன்பத்தை வறுமையையும் சொற்களால் கூட சொல்லக்கூடாது என்பது ஔவையின் வாக்கு. ஏனென்றால் சிறந்த நண்பன் நண்பன் கூறாமலே அவனுடைய துன்பத்தை அறிந்து உதவக்கூடியவனாக இருப்பான் என்பதுதான் ஔவையின் இந்த கூற்றின் உண்மை. இன்றளவும் சிறந்த நட்பிற்கு உதாரணமாக கோப்பெருஞ்சோழனையும் பிசுராந்தையரும் குறிப்பிடுகின்றோம். ஆனால் சோழனோடு இன்னும் பல புலவர்கள் நட்பாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுள் புத்தியாரும் புல்லாற்றூர் ஏற்றினாரும் முதன்மையானவர்கள். கோப்பெரும் சோழனை எதிர்த்து அவனுடைய மகன்கள் எதிரிகளோடு இணைந்து படையெடுக்க முடிவு செய்தனர். சோழனும் அவர்களோடு பொருத முடிவு செய்தான். அப்போது புலவர் ஏற்றியினார் குறுக்கிட்டு, "எண்ணில் காட்சி இளையோர் தோற்றபின் நின் பெரும் செல்வம் யாருக்குச் சுவையோ? அமர்வென் செல்வம் நீ அவர்குலையின் இகழுணர் உறுப்ப பழியென் சுவையோ?" என்று கூறி போரை தடுத்தார். நல்ல நண்பனின் அறிவுரை நம்மை பழியிலிருந்து பாதுகாக்கின்றது. புலவர் ஏற்றியனார் என்ன கூறினார் தெரியுமா? "நீ உன்னுடைய மகன்களோடு போரில் பொருத நிற்கின்றாய். அப்படி நீ போரில் பொருத நிற்கின்ற போது அந்த போரிலே நீ தோற்றாலும் நீ வென்றாலும் அது உனக்கு தலைகுனிவுதான். ஏனென்றால் உன்னுடைய மக்களை எதிர்த்து நீ போர் புரிகின்ற போது உன்னுடைய வெற்றி அவர்களுடைய தோல்வியை நிர்ணயிக்கின்றது. எதிர்காலம் உன்னை தன்னுடைய மகன்களையே கொன்ற சோழன் என்று பேசும். எனவே நீ போரை கைவிடு. நீ சேர்த்து வைத்திருக்கின்ற அனைத்து செல்வங்களும் உன் பிள்ளைகளுக்குத்தான். உன் பிள்ளைகளை கொன்றவின் இந்த செல்வங்களை நீ யாருக்கு தரப்போகின்றாய்? உன் பிள்ளைகளோடு பொருதாது நிற்பதே உனக்கு அழகு" என்று எடுத்துரைத்தார் புலவர் ஏற்றியனார். தன் நண்பனின் கூற்றை ஏற்றுக்கொண்ட கோப்பெரும் சோழனும் போரை உடனடியாக நிறுத்திவிட்டான். இப்படி தக்க அறிவுரையை தக்க நேரத்தில் கூறுகின்ற நண்பர்கள் இருந்ததால்தான் அன்றைய அரசு நன்றாக நல்ல ஆட்சி புரிந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. நட்பு எப்போதும் நமக்கு நல்லதை மட்டுமே சொல்லும், நல்லதை மட்டுமே செய்யும். நட்பு உங்களுக்கு சிறந்த நட்பாக அமையட்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

0: அரசில் புதிய கலை.
1: மே 15 இந்நாளின் சிறப்பு. உலகெங்கிலும் உள்ள குடும்பங்களின் சிறந்த வாழ்க்கை தரத்தையும் சமூக முன்னேற்றத்தையும் ஊக்கப்படுத்தும் விதமாக 1993 ஐக்கிய நாடுகளின் பொது சபை இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது. 1994 மே 15 ஐக்கிய நாடுகள் சபை பன்னாட்டு குடும்ப தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது.
2: 1618 மே 15 யோகன்னஸ் கெப்லர் முன்னர் மார்ச் 8 நிராகரிக்கப்பட்ட தனது 3வது கோள் இயக்க விதியை மீண்டும் நிறுவினார்.
1: 1730 இதே நாளில் ஐக்கிய ராஜ்யத்தின் 1வது பிரதமராக ராபர்ட் வால்போல் பதவியேற்றார்.
2: 1928 மே 15 வால்ட் டிஸ்னியின் கதாபாத்திரமான மிக்கி மவுஸ் முதல் தடவையாக பிளேன் கிரேசி என்ற கேலி சித்திரத்தின் காட்சிப்படுத்தப்பட்டது.
1: 1935 இதே நாளில் ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் சுரங்க தொடருந்து சேவை ஆரம்பமானது.
2: நேபாளத்தில் உள்ள உலகின் 5வது உயரமான மக்காலு மலையின் உச்சியை பிரான்ஸ் நாட்டு மலையேற்ற வீரர்கள் முதல் முதலாக 1955 மே 15 அடைந்தனர்.
1: கதிரியக்க கண்டுபிடிப்புகளின் முன்னோடிகளில் ஒருவரான பிரெஞ்சு இயற்பியலாளர் பியர் கியூரி அவர்களின் பிறந்த தினம் 1859 மே 15.
2: தமிழக இசையமைப்பாளரும் வயலின் கலைஞருமான டி கே ராமமூர்த்தி அவர்களின் பிறந்த தினம் 1922 மே 15.
1: இந்தியாவின் 11வது குடியரசு துணைத் தலைவர் பைரோன் சிங் செகாவத் அவர்களின் நினைவு தினம் 2010 மே 15.
2: ஏடிஎம் என்ற தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜான் ஷெஃபார்ட் பேரோன் அவர்கள் நினைவு தினம் 2010 மே 15.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய கலை. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன என்ற சுவாமி விவேகானந்தரின் நற்சிந்தனை வரிகளோடு புலருகிறது புதிய காலை.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் 6:31. இணைந்திருக்கிறோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இனி கேட்கலாம்
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
5: பசுமை குடில் வாயுக்கள் புவி வெப்பமடைதலை

0: பற்றி உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒன்று இந்த பசுமை குடில் வாயுக்கள். அது என்ன பசுமை குடில் வாயுக்கள்? ஆங்கிலத்துல கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்றோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பசுமை குடில் வாயுக்கள் சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை அவற்றை கடந்து செல்ல அனுமதித்து, பூமியிலிருந்து திரும்புற அகச்சிவப்பு கதிர்களை அவற்றை கடந்து செல்ல அனுமதிக்காம உள்ளேயே தக்க வைத்து மீண்டும் பூமிக்கே அனுப்பும். இந்த இயல்பினை கொண்டவை இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமை குடில் வாயுக்கள். அதனால் எதிரொலிக்கிற அந்த கதிர் இயக்கம் கீழ் வளிமண்டலத்திலேயே இருப்பதால் கீழ் அடுக்கு வெப்பமடைகிறது. இதனால காலநிலையில பல மாற்றங்கள் நடக்குது. பருவக்காற்று தாமதம் அடைகிறது, பருவக்காற்றே வராமல் போவது, வந்தால் பெருமழை வெள்ளமாக மாறுறது, வறட்சி ஏற்பட்டா பெரிய அளவுல உருவாகிறது. இது மாதிரியான பல விளைவுகள் ஏற்படுகிறது. காலநிலை மாற்றத்தால பாதிக்கப்பட்டு வாழ்விடமே இழந்து வேறு நகரங்களுக்கு அகதிகளா செல்லும் நிலையும் மக்களுக்கு ஏற்பட்டு வருது. மேற்கு வங்கத்துல சுந்தரவன காடுகளையும் கங்கா டெல்டா பகுதியிலையும் நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த காலநிலை மாற்றத்தால அவங்களுடைய அடிப்படை பலமே பாதிக்கப்பட்டு வாழ்விடம் இழந்த நிலையில அகதிகளா இடம்பெயர்ந்திருக்காங்க. காலநிலை மாற்றம் ஏற்பட்டு புவி வெப்பமடைகிறதால உருகக்கூடிய ஆர்டிக், அண்டார்டிக், கிரீன்லாந்து இந்த பகுதிகளில் உள்ளக்கூடிய பனி ஆறுகள் உருகிறதால கடல் மட்டம் உயர்ந்து வருது. எத்தனையோ தீவு கூட்டங்கள் இன்னும் 50-60 வருஷங்கள்ல முழுமையா மூழ்கிறோம் அப்படிங்கிற அபாயத்துல இருக்கு. குறிப்பா மாலத்தீவு, லட்சத்தீவு, கிரிபாத்தி, பிஜி, பல தென்மேற்கு பசிபிக் தீவுகள்ல உள்ள தீவு கூட்டங்கள் இந்த வகையான மூழ்கும் ஆபத்துல இருக்குது. இப்படி புவி வெப்பமடைறதுக்கு காரணமான பசுமை குடில் வாயுக்கள் தொழிற்புரட்சிக்கு அப்புறமா குறிப்பா கடந்த 200 வருஷங்கள்ல அளவு அதிகமாயிருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், சிஎஃப்சி, ஹெச்சிசிஎஃப்சி, அதாவது குளோரோஃபுளோரோ கார்பன், ஹைட்ரோ குளோரோஃபுளோரோ கார்பன் போன்ற வாயுக்கள் பெரும் பங்கு வகிக்குது. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வாயுக்கள் வளிமண்டலத்துல இருந்த அளவை விட பல மடங்கு இப்ப அதிகரிச்சிருக்கு. அதுலயும் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு 400 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படிங்கிற அளவை தாண்டி போய்கிட்டு இருக்குது. 270 அப்படிங்கிற அளவுல இருந்து 400 கடந்து இது போய்கிட்டு இருக்குது. இப்போ இதனால நிகழப்போற காலநிலை மாற்றத்தை அடுத்த 1000 வருஷத்துக்கு பழைய நிலை மாதிரி மாற்ற முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. உலகத்துல வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்து வருகிற நாடுகளுக்கும் இடையே பசுமை குடில் வாயுக்களை குறைக்கிறதுல பல பொருளாதார காரணங்கள் இருந்தாலும் நாமும் நம்மால் இயன்ற வகையில் இவ்வாயுக்களை குறைப்பதில் அக்கறை எடுத்துக்கணும். மீத்தேனை வெளியிடுறதில் இயற்கை படிமங்கள் முதன்மை காரணியாகவும், விவசாய நிலங்கள்ல அறுவடைக்கு பின் வைக்கோல் மற்றும் மக்காத பயிர் கழிவுகள் ஆக்சிஜனச்ச நிலையில் மீத்தேனை வெளியிடுவது அடுத்த காரணியாகவும் உள்ளது. அதை ஆற்றல் எரிசக்தியாக மாற்ற முடியும். புவி வெப்பமடைவதை குறைக்கும் பணியில் நம்முடைய கடமையும் சில உள்ளன. மின்சக்தியை சிக்கனமா பயன்படுத்துறது, ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்ற மின் சாதனங்களை தகுந்த குளிர் நிலையில வச்சு பயன்படுத்துவது, கழிவுகளை மறுசுழற்சிக்கு பயன்படும் வகையில பிரிச்சு வைக்கிறது, நீரை சிக்கனமா பயன்படுத்துறது போன்ற செயல்பாடுகளின் மூலம் பெரிய பெரிய மூலங்களில் வெளியே வரும் வாயுக்களை நம்மால் குறைக்க முடியும். நாம் செய்யும் சிறு சிறு கடமையின் மூலம் நம் சூழலை நாம் பாதுகாக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ். இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஓர் செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு கட்டாயம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று 15ஆம் தேதி கன்னி சேர்வைப்பட்டி எனுமிடத்தில் தென்னையில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுடைய

0: அனைத்து விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று 15ஆம் தேதி KVK வளாகத்தில் இயற்கை விவசாயம் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுடைய அனைத்து விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இம்மாதம் 19ஆம் தேதியன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் சிவகாசி உதவி ஆட்சியர், அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணலாம். வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திட அனைத்து துறை அலுவலர்களை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாயிகளே, வேளாண் துறையின் கீழ் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் நில உடைமைகளை பதிவு செய்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம். தற்போது கௌரவ நிதி தொகை பெறும் விவசாயிகள் தங்கள் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை கிடைக்கப்பெறாது. பதிவு செய்யாத 9240 விவசாயிகள் உடனடியாக அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களிலும் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். நில உடைமை பதிவுகளை விவசாயிகள் விடுதலின்றி பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம். இவ்வாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள்.
1: இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களான கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து, சல்ஃபர் கந்தக சத்து, அதுக்கப்புறம் மெக்னீசியம், இந்த மூணு பத்தி பார்க்கலாம். இப்போ கால்சியம், கால்சியம்ங்கிறது சுண்ணாம்பு சத்து. இந்த மாதிரி ஒரு செல்லினுடைய செல் சுவர்களுக்கு இந்த சுண்ணாம்பு வந்து மிகவும் இன்றியமையானது. அந்த செல் சுவரானது கடினமாக இருந்தாதான் அது வந்து நொறுங்காம தாவரத்தை வந்து பாதுகாக்கும். இப்படி கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது செல் சுவர் எப்படி ஆகிறது அப்படின்னா நொறுங்கும் தன்மையுடையதா வந்து மாறிடுது. இலையில அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இலையோட நுனியோ எல்லாமே வளைந்து காணப்படும். புதிசா தோன்றிய சின்ன சின்ன இலைகள் அதெல்லாமே வந்து எப்படி சிதைவடைஞ்சிரும் சுண்ணாம்பு சத்து இல்லைனா. இப்போ தக்காளியில பார்த்தோம்னா பிளாசம் என்றாட்டுன்னு சொல்லுவாங்க, தக்காளியோட அடிப்பகுதியில எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு நிறத்துல அந்த நுனி வந்து அழுகலாயிரும். இது வந்து சுண்ணாம்பு சத்துனால தக்காளியில வரக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு. இதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5% கால்சியம் அமோனியம் நைட்ரேட்டை வந்து இலைவழி தெளிப்பு மூலமாக நம்ம இலைகளில் தெளிக்கும் பொழுது இக்குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம். இரண்டாம் நிலை ஊட்டச்சத்தான இந்த கால்சியம் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு இயங்கா சத்து, நகரா சத்து, முதிர்ந்த இலைகளிலே தேங்கிரும், அடுத்து இளம் இலைக்கு அதனால் நகர முடியாது. அதனால இதனுடைய அறிகுறிகள் இளம் இலைகளில் தென்படும், அதாவது இளம் இலைகள் சிதைவடைகிறது எல்லாமே இந்த சுண்ணாம்பு சத்துலோட அறிகுறிகள். அப்புறம் மெக்னீசியம், இந்த மெக்னீசியமே வந்து பச்சைய மூலக்கூறுல மிகவும் ஒரு இன்றியமையாதது. இந்த மெக்னீசியம் இல்லைவென்றால் இந்த பச்சைய மூலக்கூறும் இல்லாம அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா இலையோட நரம்பு மட்டும் பச்சையா இருக்கும், அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே மஞ்சளா இருக்கும். இதுதான் வந்து நரம்பிட பச்சைய சோகை. இந்த மெக்னீசியமானது என்ன சத்து என்றால் இது ஒரு இயங்கும் சத்து, அதனால வந்து அது இளம் இலைகளுக்கு அந்த சத்தானது சென்றுவிடும், முதிர்ந்த இலைகளில் தான் வந்து இதனுடைய அறிகுறிகள் வந்து காணப்படும். அப்போ முன்னாடி பார்த்த அந்த நைட்ரஜன், அந்த பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த மெக்னீசியம் இந்த நாலுமே அறிகுறிகளை எங்கே தான் காட்டும் அப்படின்னா முதிர்ந்த இலைகளில் தான் வந்து காட்டும். இந்த குறைபாட்டை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டை

0.5% இலைவழி தெளிப்பு ஃபோலியார் ஸ்ப்ரேயாக இலைகளில் நம்ம கொடுக்கும் பொழுது ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். அடுத்த சத்து கந்தக சத்து, சல்ஃபர், அந்த அமினோ அமிலங்கள்னு சொல்லுவாங்க. சல்ஃபர் உள்ள அமினோ அமிலங்கள் வந்து இந்த சிஸ்டீன், மித்தியோனின் இந்த மாதிரி இருக்கிற அமினோ அமிலங்களில் சல்ஃபர் வந்து ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. இது இல்லைனா என்ன அறிகுறி அப்படின்னா, தலைச்சத்தில் என்ன பார்த்தோமோ அதே தான். தலைச்சத்தில் நம்ம என்ன பார்த்தோம், இலை வந்து மஞ்சளாக இருக்கும், அதான் அதனுடைய முதல் அறிகுறின்னு பார்த்தோம். இந்த சல்ஃபர் கந்தக சத்துலேயும் அறிகுறி என்னன்னா இலை மஞ்சளாக தான் இருக்கும். என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, தலைச்சத்தில் வந்து எங்கே இலை மஞ்சளாக இருக்கும், முதிர்ந்த இலை வந்து மஞ்சளாக இருக்கும். இந்த கந்தக சத்து சல்ஃபரில் இளம் இலைகள் மஞ்சளாக இருக்கும். இது மட்டும்தான் கண்ணில் பார்க்கக்கூடிய வேறுபாடு. ஏனென்றால் சல்ஃபர் வந்து இயங்கா சத்து, இளம் இலைகளில் அதனுடைய அறிகுறிகள் காட்டும். இதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா, ஜிப்சம், கால்சியம் நிறைந்த ஒரு உரம், ஒரு ஹெக்டருக்கு 500 kg வந்து நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாக கந்தக சத்து ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து நிவர்த்தி செய்யலாம். இப்போ அடுத்து வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்ன, அது எப்படி வந்து தாவரத்தில் அறிகுறிகள் ஏற்படுத்த எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நுண்ணூட்ட சத்து வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது தாவரத்திற்கு. அது என்னதான் கம்மியான அளவில் தேவைப்பட்டாலும் அது குறைஞ்சிச்சுன்னா தாவரத்தோட மகசூல் வந்து அதிக அளவு பாதிக்கும்.

0: அதான் அதனுடைய முதல் அறிகுறின்னு பார்த்தோம். இந்த சல்ஃபர் கந்தக சத்துலையும் அறிகுறி என்னன்னா இலை மஞ்சளாக தான் இருக்கும். என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, தலைச்சத்துல வந்து எங்க இலை மஞ்சளா இருக்கும், முதிர்ந்த இலை வந்து மஞ்சளா இருக்கும். இந்த கந்தக சத்து சல்ஃபர்ல இளம் இலைகள் மஞ்சளா இருக்கும். இது மட்டும்தான் கண்ணில் பார்க்கக்கூடிய வேறுபாடு. ஏனென்றால் சல்ஃபர் வந்து இயங்கா சத்து, இளம் இலைகளில் அதனுடைய அறிகுறிகள் காட்டும். இதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா, ஜிப்சம் கால்சியம் நிறைந்த ஒரு உரம் ஒரு ஹெக்டருக்கு 500 kg வந்து நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாக கந்தக சத்து ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து நிவர்த்தி செய்யலாம். இப்போ அடுத்து வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்ன, அது எப்படி வந்து தாவரத்துல அறிகுறிகள் ஏற்படுத்தி எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நுண்ணூட்டச்சத்து வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது தாவரத்திற்கு. அது என்னதான் கம்மியான அளவுல தேவைப்பட்டாலும் அது குறைஞ்சிச்சுன்னா தாவரத்தோட மகசூல் வந்து அதிக அளவு பாதிக்கும். இப்ப முதல் சத்து வந்து இரும்பு. இந்த ஒளிச்சேர்க்கையெல்லாம் நடக்கும்போது பயிர் வினைகள்ல பாக்குறப்போ இந்த ஒளிச்சேர்க்கையில எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்ற மாதிரி நடந்து உணவு உற்பத்தி எல்லாம் நடக்கும். அப்படின்றப்போ அந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலி எல்லாமே என்னதான் இருக்கும் அப்படின்னா, இரும்பு மூலக்கூறுகள் தான் அதிகமா காணப்படும். இப்ப அந்த இரும்பு இல்ல, அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அறிகுறி வருது அப்படின்னா, இலையில நரம்பிடை பச்சைய சோகை. இப்ப முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இந்த நரம்பிடை பச்சைய சோகைனா, அது நான் வந்து மெக்னீசியம் குறைபாட்டுல சொல்லியிருப்பேன். மெக்னீசியம் குறைபாட்டுல அது வந்து முதிர்ந்த இலைகள்ல காணப்படும். இங்க இரும்புக்கும் அதே தான், நரம்பிடை பச்சைய சோகை தான். ஆனா எங்க அப்படின்னா இளம் இலைகள்ல காணப்படும். ஏன்னா இது வந்து ஒரு இயங்கா சத்து, அதனால அது முதிர்ந்த இலைகள்லே தேங்கி விட்டுரும், இளம் இலைகளுக்கு செல்லாது. அதனால நரம்பிட பச்சைய சோகை வந்து இளம் இலைகளில் வந்து காணப்படும். நரம்பிட பச்சைய சோகைனா இலையோட நரம்பு மட்டும் பச்சை கலர்ல இருக்கும், மீதி இருக்கிற அந்த இலையோட பகுதிகள் எல்லாமே மஞ்சள் கலர்ல இருக்கும்.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ. பிரியதர்ஷினி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை

0: இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பள்ளி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர் பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரிய வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுத் தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில

0: மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10-க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில் திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பர் உலகரை, புளியங்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளி பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
5: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
4: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.
7: மீனாட்சி, பிரமாதம்.
8: என்ன
7: சொல்றேன்,
9: வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
10: இணைந்திருக்கிறோம் மதுரை FM ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் FM 100.9 MHz-இல் பூந்தளியர்.
11: இனிய உற்சாகமான காலை வணக்கமேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் 100.9 அழகான இந்த காலை நேரத்தில் நேயர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க பூந்தளிர் நிகழ்ச்சி. அழகான புதுசா பூத்த பூக்களை பார்க்கும் போது நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, அதே மாதிரி மழலை முகங்களை பார்க்கும் பொழுது அவங்க பேசுறதை கேட்கும் போது இன்னுமே கூடுதலா ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நமக்குள்ள பிறக்கும். புதுசா பூத்த பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷா அழகா நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு பாப்பா காத்துட்டே இருக்காங்க. அவங்க நம்ம நேயர்களுக்காக என்னெல்லாம் சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க.
7: ஹர்ஷவர்தினி.

0: சூப்பரா சொன்னீங்க. எந்த கிளாஸ் முடிச்சிட்டு எந்த கிளாஸ் போறீங்க?
1: எல்கேஜி.
0: எல்கேஜி முடிச்சிட்டீங்க, எந்த கிளாஸ் போறீங்க?
1: யுகேஜி.
0: அப்படி சொல்லணும்ல, இன்னும் எல்கேஜி ஞாபகத்திலேயே இருக்கீங்க இல்லையா? ஹர்ஷவர்தினி என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம நேயர்களாம் ஆசையா காத்துட்டே இருக்காங்க. ரைம்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்ல போறீங்க?
1: சானிங் சானிங் சானிங் சானிங் எஸ் பாப்பா ஏத்திங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் லைஸ் ஒப்பனியர் மவுத் ஹா ஹா ஹா.
0: டெல்லிங் லைஸ் நோ பாப்பா சொல்லல, இருந்தாலும் அழகா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. சரி ஹர்ஷவர்தினி, இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேக்கட்டா. இப்போ இந்த கோடை காலத்துல, அதாவது வெயில் அடிக்குது சரியா, மழையும் பெய்யுதுல சில நேரம், இப்ப உங்க மேல சாக்லேட் மலை அந்த மாதிரி எல்லாம் பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஹர்ஷவர்தினி?
1: சாக்லேட் சாக்லேட்டை சாப்பிடுறேன்.
0: சொல்லுங்க ஹர்ஷவர்தினி, இப்போ உங்களுக்கு லீவ் டைம் தானே, ஆனுவல் லீவ்ல இருக்கீங்க சரியா, உங்க அம்மாக்கெல்லாம் நீங்க எப்படி ஹெல்ப் பண்றீங்க, என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க?
1: நாங்க சாப்பிட்டோன்னே நாங்க எல்லாம் எடுத்து வைப்போம் சாப்பிட்ற, அப்புறம் நாங்க இதெல்லாம் பண்ணுவோம், பாத்திரம் கழுவோம்.
0: என்ன நிஜமாவேவா, பாத்திரம்லாம் கழுவீங்களா? சூப்பரா சொல்றீங்களே பாப்பா, உண்மைதானே இது? நான் உங்க அம்மா கிட்ட கேட்டு அதை செக் பண்ணிக்கிறேன் சரியா. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லுங்க.
1: எல்லோ.
0: எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஹர்ஷா பாப்பாக்கு?
1: லெமன்.
0: அதுவும் எல்லோ கலர்ல லெமன் சாதம் தான் பிடிக்குமா? சூப்பரா சொல்றீங்க ஹர்ஷா பாப்பா. உங்க ஃப்ரெண்ட் யாரு ஸ்கூல்ல? உங்க ஃப்ரெண்டு
1: பிரித்திவி கபின்.
0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இல்லையா? இனி பெரிய கிளாஸ் போறீங்க, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சரிதானா? ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க, நம்ம போடலாம் நம்ம ரேடியோல.
1: மினிக்கி.
0: மினிக்கி சாங் தான் பிடிக்குமா? சரி, ஹர்ஷா பாப்பாக்காக அந்த பாட்டை கொடுக்கலாம். நன்றி, நம்ம நேர்கள் கேட்டுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்களும் நன்றி சொல்லிடுறீங்களா?
1: நன்றி.
0: தேங்க்யூ.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் காந்தி அஞ்சலி பகுதி 46.

பது சம்பந்தமாக இருந்த சட்ட விதிகள் எனக்கு இன்னும் அதிக கஷ்டத்தை கொடுத்தன. நான் எப்பொழுதுமே உலாவுவதற்கு பிரசிடென்ட் தெருவழியாக ஒரு மைதானத்திற்கு போவேன். பிரசிடென்ட் குருஹரின் வீடு அந்த தெருவில்தான் இருந்தது. அது மிகவும் அடக்கமான ஆடம்பரமில்லாத கட்டிடம். அதன் முன்னால் தோட்டமும் இல்லை. பக்கத்தில் இருந்த மற்ற வீடுகளுக்கும் அதற்கும் வித்தியாசமே இல்லை. பிரிட்டோரியாவின் லட்சாதிபதிகள் பலருடைய வீடுகள் அவர் வீட்டைப் போலல்லாமல் அதிக ஆடம்பரமாக இருந்தன. அவற்றை சுற்றி தோட்டங்களும் இருந்தன. ஜனாதிபதி குரூகரின் எளிய வாழ்வு மிக பிரசித்தமானதாகும். அவர் வீட்டுக்கு முன்னால் இருந்த போலீஸ் காவலை கொண்டே அது ஒரு முக்கியமான அதிகாரியின் வீடு என்பது தெரியும். நான் எப்பொழுதும் அவ்வீட்டிற்கு எதிரில் உள்ள நடைபாதை வழியாக அங்கிருந்த போலீஸ் பாராக்காரனை கடந்து செல்வது வழக்கம். எந்தவிதமான தடையோ தகராறோ ஏற்பட்டதே இல்லை.

தேசபிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையின் இரண்டாம் பாகம், கூலியாக இருப்பதன் துன்பம் எனும் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. நடைபாதையில் நட

அவர் வீட்டுக்கு முன்னால் இருந்த போலீஸ் காவலை கொண்டே, அது ஒரு முக்கியமான அதிகாரியின் வீடு என்பது தெரியும். நான் எப்பொழுதும் அவ்வீட்டிற்கு எதிரில் உள்ள நடைபாதை வழியாக அங்கிருந்த போலீஸ் பாராக்காரனை கடந்து செல்வது வழக்கம். எந்தவிதமான தடையோ தகராறோ ஏற்பட்டதே இல்லை. அங்கே காவலுக்கு இருந்த போலீஸ்காரனை இப்பொழுது அடிக்கடி மாற்றி வந்தார்கள். ஒரு நாள் அவ்விதம் காவலுக்கு இருந்த போலீஸ்காரர் எனக்கு கொஞ்சமேனும் எச்சரிக்கை செய்யாமலும் நடைபாதையை விட்டு போய்விடும்படி சொல்லாமலும் என்னை உதைத்து தெருவில் தள்ளிவிட்டார். நானும் திகைத்து போனேன். அவர் இவ்விதம் நடந்து கொண்டதை குறித்து அவரிடம் நான் கேட்க முற்படுவதற்கு முன்னால் ஸ்ரீ கோட்ஸ் சப்தம் போட்டு என்னை கூப்பிட்டார். அவர் அச்சமயம் அந்த வழியாக குதிரை மீது வந்து கொண்டிருந்தார். அவர் என்னிடம் வந்து, ஸ்ரீ காந்தி, நடந்ததையெல்லாம் நான் பார்த்தேன். அந்த ஆள் மீது நீங்கள் வழக்கு தொடர்வீர்களானால் கோர்ட்டில் உங்களுக்காக நான் மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்வேன். இவ்வளவு முரட்டுத்தனமாக நீங்கள் தாக்கப்பட்டதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்றார். அதற்கு நான், நீங்கள் வருந்த வேண்டாம், பாவம் அவருக்கு என்ன தெரியும், கருப்பு மனிதர்கள் எல்லோரும் அவருக்கு ஒரே மாதிரிதான். என்னை இப்பொழுது அவர் நடத்தியதைப் போல அவர் நீக்ரோக்களையும் நடத்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. என்னுடைய சொந்த குறை எதற்காகவும் கோர்ட்டுக்கு போவதில்லை என்பதை நான் ஒரு விதியாக கொண்டிருக்கிறேன். ஆகையால் அவர் மீது வழக்கு தொடரும் உத்தேசம் எனக்கு இல்லை என்றேன். உடனே ஸ்ரீ கோட்ஸ், உங்கள் உயரிய குணத்திற்கு அது சரி, ஆனால் அப்படி கேட்பதற்கு அவசியமே இல்லை, ஏனெனில் அவரை முன்பே நான் மன்னித்து விட்டேன். ஆனால் திரும்பவும் அத்தெரு வழியாக நான் போகவே இல்லை. அந்த ஆள் இருந்த இடத்தில் வேறு ஆள் வந்திருக்க கூடும். இந்த சம்பவத்தை அறியாமல் புதிதாக இருக்கும் ஆளும் இதே போல நடந்து கொண்டு விடக்கூடும். அனாவசியமாக நான் ஏன் இன்னும் ஒரு உதையை வலிய வாங்க வேண்டும்? எனவே நான் வேறு வழியில் போக தொடங்கினேன். குடியேறி இருக்கும் இந்தியரிடம் எனக்குள்ள அனுதாபத்தை இச்சம்பவம் அதிகமாக்கிவிட்டது. இத்தகைய சட்ட விதிகள் சம்பந்தமாக முதலில் பிரிட்டிஷ் ஏஜெண்டை பார்ப்பது, பிறகு அவசியம் என்று தெரிந்தால் பரீட்சார்த்தமாக ஒரு வழக்கை போட்டு பார்ப்பது என்பதை குறித்து இந்தியர்களோடு விவாதித்தேன். இவ்விதம் அங்கே இந்தியருக்கு இருந்து வந்த மிக கஷ்டமான நிலையை அதை பற்றி படிப்பதனாலும் கேள்விப்படுவதனாலும் மாத்திரமன்றி என் சொந்த அனுபவங்களினாலும் நான் நன்றாக அறிந்து கொண்டேன். தென்னாப்பிரிக்கா சுயமரியாதை உள்ள இந்தியனுக்கு உகந்த நாடன்று என்பதை கண்டேன். இத்தகைய நிலைமையில் மாறுதல் ஏற்படும்படி செய்வது எப்படி என்ற கேள்வியே என் மனத்தில் மேலும் மேலும் எழுந்த வண்ணம் இருந்தது. ஆனால் அப்பொழுது என்னுடைய முதன்மையான கடமை தாதா அப்துல்லாவின் வழக்கை கவனிப்பதே. இனி வழக்குக்கான தயாரிப்பு எனும் அத்தியாயம். பிரிட்டோரியாவில் நான் இருந்த அந்த ஓராண்டு என் வாழ்க்கையிலேயே மிக மதிப்பு வாய்ந்த அனுபவத்தை எனக்கு அளித்தது. பொதுஜன பணியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு எனக்கு இங்கேதான் கிடைத்தது. இங்கே அச்சேவைக்கான ஓரளவு ஆற்றலையும் நான் பெற்றேன். என்னுள் சமய உணர்ச்சி ஜீவசக்தி உள்ளதாக ஆனதும் இங்கேதான். மேலும் வக்கீல் தொழில் சம்பந்தமான உண்மையான ஞானத்தையும் இங்கேதான் அடைந்தேன். தொழிலுக்கு புதிதாக வரும் ஒரு பாரிஸ்டர் அனுபவம் உள்ள ஒரு பாரிஸ்டரிடம் அறிந்து கொள்ளும் விஷயங்களை இங்கே அறிந்து கொண்டேன். வக்கீல் தொழிலை என்னால் நடத்த முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இங்கேதான் ஏற்பட்டது. அதே போல ஒரு வக்கீலின் வெற்றிக்கான ரகசியங்களையும் இங்கேதான் அறிந்தேன். தாதா அப்துல்லாவின் வழக்கு சிறிய வழக்கே அல்ல. 40,000 பவுன் கிடைக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது. வியாபாரத்தின் கொடுக்கல் வாங்கலில் இவ்வழக்கு ஏற்பட்டதால் கணக்கு சம்பந்தமான நுணுக்கங்கள் இதில் அதிகம் இருந்தன. வழக்கிடப்பட்ட தொகையில் ஒரு பகுதி பிராமிசரி நோட்டுக்காகவும் பிராமிசரி நோட்டுகள் தருவதாக கூறியதற்கும் வரவேண்டிய தொகை. பிராமிசரி நோட்டுகள்

மோசடியாக வாங்கப்பட்டவை. அவற்றிற்கு போதுமான நியாயம் இல்லை என்பது பிரதிவாதி தரப்பு வாதம். இந்த சிக்கலான வழக்கில் உண்மையையும் சட்டத்தையும் பற்றிய விஷயங்கள் ஏராளமாக அடங்கியிருந்தன. இரு தரப்பாரும் பெரிய அட்டர்னிகளையும் வக்கீல்களையும் அமர்த்தியிருந்தனர். ஆகவே அவர்கள் வேலை செய்யும் விதத்தை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு சிறந்த வாய்ப்பு கிடைத்தது. வாதியின் கட்சியை அட்டர்னிக்கு எடுத்துக் கூறுவதும் வழக்கு சம்பந்தமான ஆதாரங்களை சேகரிப்பதுமான வேலை என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவற்றில் அட்டர்னி எந்த அளவுக்கு எடுத்துக் கொள்கிறார், நான் தயாரித்துக் கொடுப்பதில் எதை அவர் நிராகரித்து விடுகிறார் என்பதை கவனித்து வருவதே ஒரு போதனையாயிற்று. அதோடு அட்டர்னி தயாரித்துக் கொடுக்கும் விவரங்களில் எவ்வளவை வக்கீல் பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதையும் நான் அறிய முடிந்தது. சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கும் சாட்சியங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் எனக்குள்ள திறமையை அளந்து அறிவதற்கு சாத்தியமானதாக இந்த வழக்கு தயாரிப்பு வேலை உதவுவதையும் கண்டேன். இந்த வழக்கில் மிக அதிகமான சிரத்தை எடுத்துக்கொண்டேன். அதில் நான் முற்றும் மூழ்கியிருந்தேன் என்றே சொல்ல வேண்டும். பற்றுவரவு சம்பந்தமான எல்லா தஸ்தாவேஜுகளையும் படித்தேன். என் கட்சிக்காரர் அதிக திறமைசாலி, என்னிடம் முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தார். இதனால் என் வேலை எளிதாயிற்று. கணக்கு வைக்கும் முறையை குறித்தும் ஓரளவுக்கு படித்து தெரிந்து கொண்டிருந்தேன். கடித போக்குவரத்துகள் எல்லாம் பெரும்பாலும் குஜராத்தியிலேயே இருந்ததால் அவற்றை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டியதாயிற்று. இதனால் மொழிபெயர்க்கும் ஆற்றலும் எனக்கு அதிகமாயிற்று. நான் ஏற்கனவே கூறியதைப் போல் சமய சம்பந்தமான விஷயங்களிலும் பொது வேலைகளிலும் நான் அதிக சிரத்தை கொண்டிருந்த போதிலும் என் நேரத்தில் கொஞ்சத்தை அவற்றிற்கு செலவிட்டு வந்தாலும் அப்பொழுது எனக்கு அதிக முக்கியமானவையாக இருந்தவை அவை அல்ல. எனக்கிருந்த முக்கியமான சிரத்தை எல்லாம் வழக்கு சம்பந்தமான வேலைகளை கவனிப்பதே. சட்டத்தை படிப்பது அவசியமாகும் போது அச்சட்ட சம்பந்தமான வழக்குகளை தேடி எடுப்பது ஆகியவைகளில் ஈடுபட்டு மிஞ்சிய நேரங்களில்தான் மற்ற வேலைகளை கவனிப்பேன். இதன் பலனாக வழக்கின் இரு தரப்பினரின் தஸ்தாவேஜுகள் எல்லாம் என்னிடம் இருந்ததால் கட்சிக்காரர்களையும் விட நன்றாக வழக்கை பற்றிய விவரங்கள் எனக்கு தெரிந்திருந்தன. காலம் சென்ற ஸ்ரீ பின்கட் விவரங்களே சட்டத்தில் முக்கால் பாகம் என்று புத்திமதி கூறியிருந்தார். அதை நான் நினைவுபடுத்திக் கொண்டேன். தென்னாப்பிரிக்காவின் பிரபல பாரிஸ்டரான காலம் சென்ற ஸ்ரீ லியோனார்டும் இந்த உண்மையை பின்னால் உறுதிப்படுத்தினார். என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த ஒரு வழக்கில் என் கட்சிக்காரர் பக்கம் நியாயம் இருந்தாலும் சட்டம் அவருக்கு விரோதமாக இருப்பதாக நான் தோன்றியதைக் கண்டேன். என்ன செய்வதென்று தெரியாமல் ஸ்ரீ லியோனார்டின் உதவியை அப்போது நான் நாடினேன். அவ்வழக்கின் விவரங்கள் அதிக அனுகூலமாக இருக்கின்றன என்று அவர் கருதினார். அவர் கூறினார், ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். வழக்கை பற்றிய விவரங்களில் மாத்திரம் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் சட்டம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். ஆகையால் இந்த வழக்கின் விவரங்களை நாம் இன்னும் ஆழ்ந்து கவனிப்போம். அவர் என்னிடம் இவ்விதம் கூறி வழக்கை பற்றி மேலும் ஆராய்ந்து கொண்டு மீண்டும் தம்மை வந்து பார்க்கும்படி கூறினார். விவரங்களை நான் திரும்ப ஆராய்ந்த போது அதே விவரங்கள் எனக்கு புதிய விதமாக தென்பட்டன. இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பழைய தென்னாப்பிரிக்க வழக்கும் எனக்கு அகப்பட்டது. அதிக ஆனந்தமடைந்தேன். ஸ்ரீ லியோனார்டிடம் சென்று எல்லாவற்றையும் சொன்னேன். சரி, வழக்கில் வெற்றி பெற்று விடுவோம், ஆனால் எந்த நீதிபதி இதை விசாரிக்கப் போகிறார் என்பதை மாத்திரம் நாம் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும் என்றார்.

0: இதுவரை கேட்டோம் காந்தி அஞ்சலி பகுதி 46. இணைந்திருக்கிறோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18ஆம் தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5ஆம் கட்டமாக 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர்

0: போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 and 2 நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 மெகாவாட் சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம்

0: அசாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோரப் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் வியட்நாமின் தை புவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று வைகாசி மாதம் துவங்குகிறது. திருவதிகை ஸ்ரீ சந்தவல்லி மாரியம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். வெள்ளிக்கிழமை அல்லவா. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியிலிருந்தும் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவதிகையில் பாரதி தெருவில் அமைந்துள்ளது இந்த சந்தவள்ளி மாரியம்மன் கோவில். திலகவதி வாழ்ந்த ஊர். திருவதிகை பல்லவர்கள் காலத்திலும் சோழர்கள் காலத்திலும் மிக முக்கிய நகரமாக விளங்கியது. இங்கு உள்ள வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இராணுவ மையமாக விளங்கியது. பன்ருட்டி ரயில் நிலையமானதால் பின்னாளில் பன்ருட்டி முக்கிய நகரமாக உருவெடுத்தது. திருவதிகை அந்நாளில் வியாபாரிகள் கூடும் வாரச் சந்தையாக விளங்கியது. இந்த சந்தையின் மையப்பகுதியில் கோவில் கொண்டாள் மாரியம்மன் என்பதால் அவள் சந்தை வழி மாரியம்மன் எனப்பெற்று பின்னர் சந்தவள்ளி மாரியம்மன் என அழைக்கப்படுகிறாள். இன்றைக்கு சந்தை கூடுவதில்லை என்றாலும் அம்மன் புகழ் பெற்று விளங்குகிறாள். ஊரின் காவல் தெய்வமாகவும் பல ஊருக்கு குலதெய்வமாகவும் இந்த அம்மன் இன்றும் விளங்குகிறாள். தமிழகம், புதுச்சேரி மாநிலங்களைச் சார்ந்த பலரும் குடும்பத்தோடு வந்து பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள். அந்த காலத்தில் போக்குவரவு வசதி குறைவு என்பதால் சமயபுரம் சென்று மாரியம்மனை தரிசிக்க இயலாதவர்கள் இந்த அம்மனையே சமயபுர மாரியம்மனாக எண்ணி வழிபட்டார்கள். அன்னையின் உருவமும் அதனை வழிபட்டு

0: படுத்துகிறது. ஆலயம் சிறியதாக இருந்தாலும் ஆற்றலில் பெருமைமிக்க ஆலயம் இது. திருமணப்பேர் வேண்டுவோர் இங்கு வந்து அம்மனுக்கு மாங்கல்ய காணிக்கை செலுத்தி மனம் உருகி வழிபட்டால் விரைவில் திருமணப்பேறு கிட்டிடும். அதே போல கண் கோளாறு உள்ளவர்கள் அம்மனை வேண்டிக் கொண்டு கண்மலர் சாற்றி வழிபட்டால் கண் நோய்கள் தீந்துடும். எளிய நுழைவு வாயில் பெரிய முகப்பு மண்டபத்தில் சூலமும் கொடிமரமும் உள்ளன. அம்பாளை நோக்கிய நிலையில் காத்தவராயன் உள்ளார். இதையடுத்து முருகனும் விநாயகரும் காட்சி தருகிறார்கள். கருவறை முன்மண்டபத்தில் விநாயகர், வேட்டவலத்தம்மன், சிவன், நந்தி, காலபைரவ சன்னதிகள் உள்ளன. கருவறையில் சிரசு வடிவில் கல் திருமேனியாக சந்தவல்லி மாரியம்மன் எழில் பூத்த முகத்துடன் காட்சி தருகிறாள். இட வலப்புற விநாயகர், முருகன் ஆகியோர் உள்ளனர். சிரசு வடிவின் பின்புறம் 7 அடி உயரத்தில் வேம்பு மரத்தால் ஆகிய அம்மன் திருவுருவம் உள்ளது. அன்னை இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்டுள்ளாள். தலையில் மகுடமும் மேல் வலக்கரத்தில் நாகமும் உடுக்கையும் உள்ளன. மேல் இடக்கரத்தில் திரிசூலமும் கீழ் வலக்கரத்தில் கத்தியும் கீழ் இடக்கரத்தில் கபாலமும் தாங்கி 5 தலை நாகம் குடை விரிக்க அமர்ந்துள்ளாள். மேலும் 1 அடி உயர அம்மன் சிலையும் 2 அடி உயர உற்சவர் சிலையும் உள்ளன. கருவறை வலப்புறம் சுதையாலாகிய அம்மன் சிலையும் இடப்புறம் நடராஜரும் கருவறை கோமுகத்தின் மீது விஷ்ணு துர்கையும் ஈசான்ய மூலையில் நவகிரகங்களும் உள்ளன. ஆடி மாதம் 10 நாள் பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடி 3ஆம் வியாழனன்று கொடியேற்றி தினமும் அம்மன் வீதி உலா நடைபெறும். 4ஆம் வெள்ளியில் செடல் விழாவும் மறுநாள் மஞ்சள் நீராட்டும் அடுத்த நாள் ஊஞ்சல் விழாவும் நடைபெறும். வெள்ளி செவ்வாய் கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். வாழ்வில் எல்லா இன்பமும் அளிக்கும் திருவதிகை ஸ்ரீ சந்தவள்ளி மாரியம்மனை வழிபட்டு உய்வோமாக. சீதலத்வே ஜெகன்மாதா, சீதலத்வே ஜெகத்பிதா, சீதலத்வே ஜெகத்தாத்ரி, சீதலாயை நமோ நமஹா. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை புகழ் கேட்டு ரசிச்சிருக்கோம். 7:38 நாற்பதுனுடைய இது மதுரை FM 90.3 MHz ரமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: மதுரையில் கிரீன் ஃபேம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.
1: இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையில் தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு பூக்கள் பூக்கும் தருணம். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு பூக்கள் பூக்கும் தருணம். உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்லவாங்க. 25:30-170 இது அறிமுக நேர்களுக்கு. 25:30-171 அனைத்து நேர்களும் பேசலாம். 04:05 முன்னணி போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. இன்று காலை 11:02 பூக்கள் பூக்கும் தருணமாக

அடுத்த நிகழ்ச்சியாக கேட்க போறோம் 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பி புத்தம்புதிய விருப்ப பாடல்களாக விளம்பர காத்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். 25:30, 170, 25:30, 171 முன்னிணைப்போடு வரலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை 25:30, 170, 25:30, 171 04 இயந்திரங்கிற முன்னிணைப்போடு வரலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய

இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அடுத்த நிகழ்ச்சியாக நாம் கேட்ட சிக்க காத்திருக்கிறோம். பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம்பர காத்துட்டே இருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் பங்கேற்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 04 5 2 முன்னிணைப்போடு வரலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இதுவரை கேட்டு ரசித்தோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இது மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக வூஷூ சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களாக வளம்பெற காத்திருக்கிறது. பாடல் கொடுத்தலாம். நன்றி பாடல் கேட்டதற்கு. உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கிட்ட அனைவருக்காகவும் பாடல் வருகிறது. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம்

நேரம் காலை 8:37:37 கிட்டத்தட்ட கொண்டிருக்கிறோம். பாட்டு வேணுமா? நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். பண்பலை பாடல் ஒரு பாடலுக்கு இருட்டு எடுத்துதான் நேர்களை வரவேற்போம். 25:30, 170 மற்றும் 25:30,

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸ்.

செய்யுங்கள் வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு இன்றைய பாட்டு வேணுமா? இது மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இனிமேல் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரம் சுமதி.
0: சொல்லுங்க சுமதி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? அனைவருமே நலமா இருக்கோம், நீங்களும் நலம்
1: தானே?
0: நன்றி. பாடல் வருகிறது உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய அனைவருக்காகவும்.
2: பாடுற மூலியாடா
3: இருக்கிறேன்.
2: திட்டியா?
3: இல்லடா,
2: சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரையில் கிரீன் ஃபேம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை, இடம் காந்தி மியூசியம், காலை 10 முதல் மாலை 6 வரை, அனுமதி இலவசம்.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा ஜன்ஹித் மே ஜாரி.
6: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
7: ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பி புதுமுதி விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
8: பரமக்குடியில இருந்து அலங்காரராஜ்.
7: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
8: வலிமை படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுங்க மேடம்.
7: சரி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. பாடல் வருகிறது உங்களுக்காகவும், நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புதுமுதிய விருப்ப பாடல்களா வளம் வந்துட்டு இன்றைய பாட்டு வேணுமா. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையில் தினம் தினம் புதுமையான புது புது தலைப்புகளோடு வளம் வரும் கண்ணாடி மாளிகையில் இன்று பூக்கள் பூக்கும் தருணம். கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு பூக்கள் பூக்கும் தருணம். தலைப்பை ஒட்டிய உங்களது கருத்துக்களை நீங்களும் தெரியப்படுத்தலாம். 25:30 அறிமுக நேர்களுக்கு 25:30 அனைத்து நேர்களும் பேசலாம். 0452 முன்னிணைப்போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. இன்று காலை 11:02 பூக்கள் பூக்கும் தருணம்.
1: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: ஃபர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 8:30:33. இது மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz ராமேஸ்வரம், எஃப்எம் 100.9 MHz-இல் பார்த்து வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய பிறப்பு பாடல்களாக வளம் வந்துட்டு இருக்கு இன்றைய பாட்டு வேணுமா. அழைக்கலாம் 25:30:170 மற்றும் 25:30:171.0452 முன்னணி போடு வரலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

0: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல, ராமநாதபுரம் மாவட்டம் நேர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களாக வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா? இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: நன்றி
0: பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரையில் கிரீன் ஃபேம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
3: பாட்டு வேணுமா கேட்டு சொல்லிருக்கோம் ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமுதிய விருப்ப பாடல்களாக. இது மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz ராமேஸ்வரம், எஃப்எம் 100.9 MHz-இல் ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் பங்கேற்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 0452 முன்னிணைப்போடு வரலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது பாட்டு வேணுமா. எண்கள் மீண்டும் ஒருமுறை 25 30 170 மற்றும் 25 30 171 0452 முன்னிணைப்போடு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு.

பாட்டு வேணுமா கேட்டு வச்சிருக்கோம். முதல் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை பூக்கள் பூக்கும் தருணம் என்ற தலைப்பில் வளம் வர காத்துட்டு இருக்கு. நேர்கள் பங்கேற்கலாம். 25:30, 170 அறிமுக நேர்களுக்கு 25:30, 171 அனைத்து நேர்களும் பேசலாம். 04:02 முன்னணி போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. இன்று காலை 11:02 பூக்கள் பூக்கும் தருணம்

0: வருகிறது இன்றைய பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மூலம் பெருமையா புத்தமுதிய விருப்ப பாடல்களாக வளம் வந்து சென்றது. பங்கேற்ற பங்கேற்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்பினார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூ ஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பி ஏ லீடர் நாட் ஏ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம். அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவை செய்வார். அது செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட்டு கட்டாயிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே

0: இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு எப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் நான் சொல்லிகிட்டு இருப்பார். லீடருங்கிறவர் நாம நாமன்னு சொல்லிகிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸு, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறதில்ல சார் அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இணைந்திருக்கிறோம் அது எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ரமேஸ்வரம், எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் திரை இசை.

இசையை கேட்டு ரசித்தோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103 ரூபாய் 77 பைசாவுக்கும் டீசல் 1 லிட்டர் 95 ரூபாய் 35 பைசாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 9:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1

9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்றைய ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அப்புறம் சில கரண்ட் அஃபேர்ஸ் தகவல்கள், இடையிடையே சூப்பரான பாடல்களும் காத்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

நேரம் காலை 9:07 இணைந்திருக்கிறோம் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில எதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் 2.0. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, தூய்மையான எரிபொருள் சிறந்த வாழ்க்கை அப்படிங்கறத மையமா கொண்டுதான் இந்த திட்டம் செயல்படுது. வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பங்கள், குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்கிறது, விறகடுப்பு, நிலக்கரி போன்ற புகை தரும் எரிபொருள்களால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சுவாச கோளாறுகளை தடுத்து அவங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படணும், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து பெண்களுடைய பணி சுமையையும் குறைத்து அவங்கள மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்க பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். மதுரையில் கிரீன் ஃபிலிம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவு பொருட்கள் திருவிழா நாள் மே 16 தேதி சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.

ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் 2.0 பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தோட முக்கியமான சிறப்புகள் என்னன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக வைப்பு தொகை டெபாசிட் இல்லாமலேயே கேஸ் இணைப்பு கிடைக்கிறதோட முதல் சிலிண்டர் அப்புறம் சமையல் அடுப்பும் இலவசமாக வழங்கப்படுது. மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக புலம்பெயர்ந்தவர்களுக்கும் சலுகைகள் வழங்கப்படுது. வேலைக்காக வேறு இடங்களுக்கு சென்றவர்களுக்கு முகவரி சான்றிதழ் இல்லாமலேயே சுய உறுதிமொழி கடிதம் செல்ஃப் டெக்ளரேஷன் லெட்டர் கொடுத்தும் இணைப்பை பெற முடியும். மேலும் இந்த திட்டத்தோட முக்கியமான சிறப்பு என்னன்னா, முதல் சிலிண்டர் இலவசமா தரதோட நிக்காம அடுத்தடுத்த சிலிண்டர்களுக்கு மானியமும் வழங்கப்படுது. இந்த தொகை நேரடியாக ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குக்கே வந்துடும். ஆண்டுக்கு 12 சிலிண்டர்கள் வரைக்கும் இந்த மானியம் பெற முடியும்.

0: Non, enfin.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் 9:22. ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில அடுத்ததா கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுல என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முத்து வளர்ப்பு மையம் எங்க அமைக்கப்பட்டு வருது? இதை பத்தின தகவலை தான் கேட்க போறோம். அதாவது முத்துக்களை தேடி கடலுக்கு போக தேவையில்லை, நிலத்தால சூழப்பட்ட பகுதியிலேயே சிப்பிக்களை வளர்த்து அதுல இருந்து முத்துக்களை எடுக்கக்கூடிய மையம் இந்தியாவில் அமைக்கப்பட்டு வருது. அது எங்க அமைக்கப்பட்டு வருது அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருங்க, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

வண்டி வருகுதுல வட வளைஞ்சு வளவில் தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வட வளைஞ்சு பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மய மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே நானே நானே தானே தானே நான்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேரம் 9:30. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அதாவது விளம்பரம் பாடல், அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்தியாவிலேயே முதல் முத்து வளர்ப்பு மையம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தான் கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் நிச்சயமாக கரெக்டாக யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஹசாரிபாக் அப்படிங்கிற இடத்துல தான் இந்தியாவிலேயே முதல் முத்து வளர்ப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. மீன்கள் வளர்க்கக்கூடிய மையம் மாதிரியே சிப்பிக்குள்ள முத்துக்களை வளர்க்கறதுக்கான மையம் தான் அது, பியல் ஃபார்மிங் கிளஸ்டர். இந்த திட்டம் பிரதான் மந்திரியோட மீன்வளத்துறையால் வழிநடத்தப்படுது.
4: தின்னு தச்சு கிட்ட தின்னு தச்சு கிட்ட தின்னு தச்சு கிட்ட தின்னு தச்சு கிட்ட தின்னு தச்சு கிட்ட தின்னு தச்சு

0: உங்கள் உள்ளம் கவர்ந்த ஆகாஷ்வாணி.
1: உங்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும்
0: செவி வழியாக நுழைந்து மக்களின் இதயம் வென்ற வானொலியின் சகாப்தம்.
1: மிகப்பெரிய வானொலியின் வலையமைப்பில்
0: 23 மொழிகளில்
1: பகுஜன் ஹிதாய், பகுஜன் சுகாய்,
0: பலரின் நலனுக்காக, பலரின் மகிழ்ச்சிக்காக,
1: உற்ற நண்பனாக,
0: உறவாடும் சொந்தமாக,
1: வழிநடத்தும் ஆசானாக,
0: தனிமையில் தோள் கொடுக்கும் தோழமையாக,
1: ஊன்றி நிற்கும் ஊன்றுகோலாக,
0: நிகழ்ச்சிகள் வாயிலாக நேயர்களுடன் இணைந்த ஆகாஷ்வாணியின் நூற்றாண்டை நோக்கிய பயணம் இது.
1: ஆரம்பத்தில் டிரான்சிஸ்டரில் ஒலித்தது,
0: இடைக்காலத்தில் எஃப்எம்மாக உருமாற்றம் பெற்றது,
1: இன்று கைபேசிகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது.
0: சுதந்திரத்தின் முதல் ஓசையாய் முழங்கியது,
1: சுதந்திரத்தின் குரலாக,
0: சமூகத்தின் சகோதரனாக,
1: நம் வாழ்க்கையின் வழி தடங்களில் வளம் சேர்த்து கொண்டிருக்கிறது,
0: நம்பிக்கையான தகவல்களை தரும் தகவல் பெட்டகமாக திகழ்கிறது,
1: கலைகள் இசை மற்றும் கலாச்சாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பாரம்பரியத்தின் சின்னமாக பண்பாடி கொண்டிருக்கிறது.
0: நூற்றாண்டை நோக்கிய ஆகாஷ்வாணியின் பயணத்தில் இணையலாம், வாருங்கள்.
1: மொழிகள் பலவானாலும் உணர்வுகள் ஒன்றே,
0: இந்தியர்களின் இதய ஒளியாய்
1: என்றென்றும் இளமையாக,
0: இன்றும் இனிமையாக ஆகாஷ்வாணி.

ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 9:42. நிகழ்ச்சியில அடுத்ததா தெரிஞ்சுக்க போற தகவல் என்ன அப்படின்னா, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிய நாடுகள் மொத்தம் 3, அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. இந்த வரிசையில 4வதா ஒரு நாடு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கான தீவிரமான முயற்சியில ஈடுபட்டு வருது. அது எந்த நாடு, அந்த திட்டத்துக்கான பேர் என்ன, அதை பத்தின நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, இதுக்கான ஆன்சரையும் யோசிச்சு வச்சுட்டே இருங்க.

0: மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 9:47. இணைந்திருக்கிறோம் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிய நாடுகள் மொத்தம் 3, இதுல 4வதா ஒரு நாடு இடம்பெற போகுது, அது என்ன அப்படிங்கறத தான் கேட்டிருந்தோம். நிச்சயமா நீங்க யோசிச்சது கரெக்ட் தான், இந்தியா தான் அந்த நாடு. இந்தியா தன்னுடைய முதல் மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யான் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி வீரர்களுக்கும் தீவிரமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருது. இதில் வெற்றி பெற்றால் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிய 4வது நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெறும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்களே, இன்று காலை 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில 1001 புதிய திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறோம். அதைத் தொடர்ந்து 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு பூக்கள் பூக்கும் தருணம். நேயர்களே, நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். 25:30 இந்த எண்களில் அறிமுக நேயர்கள் மட்டும் வாங்க. 25:30 இந்த எண்களில் நிலையத்திற்கு அறிமுகமான எல்லா நேயர்களும் வரலாம். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு பூக்கள் பூக்கும் தருணம். அதைத் தொடர்ந்து 12:00 தோழிகள் பங்கு பெறும் நிகழ்ச்சியாக ஸ்நேகிதிய நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளோடு.

0: I love you too.
1: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். காஞ்சி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 83 லட்சம் ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் என் விருப்பம். ஒவ்வொரு நாளுமே என் விருப்பம் வந்து ஒவ்வொரு தேடுதலோட போய்கிட்டு இருக்கும். அதே போல இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில என்ன இடம்பெற காத்திருக்கு? கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக் கேட்ட உடனே ஆமாங்க, ஒவ்வொருத்தருமே நம்ம இயற்கையை வந்து நம்ம எல்லாருமே ரசிச்சிருப்போம். இயற்கையை ரசிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இயற்கை வந்து அந்தளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரசனையை கொடுத்துருக்கோம், எல்லாருக்குமே நம்ம பிடித்தமான ஒன்றும் கூட.

இயற்கையில் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒன்று. எல்லாருக்குமே அது சின்ன குழந்தையாக இருக்கட்டும் அனைவருமாகவே இருக்கட்டும் ரசிக்கக்கூடிய ஒன்று, ரொம்ப பிடிச்சது மழை. அந்த மழைக்கு முதன்மையான காரணமாக இருக்கக்கூடியது வந்து மேகம். இந்த மேகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம என் விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். இந்த மேகம் அப்படிங்கிறது வந்து வளிமண்டலத்தில் மிதக்கும் சிறிய நீர்த்துளிகள் அல்லது உறைந்த பனிக்கட்டி துகள்களோட தொகுப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த மேகத்தை பற்றி நம்ம என் விருப்பம் நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு பாடலை தொடர்ந்து.

என்வரம் கேட்ட சுற்றுக்கும் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 10:09. இன்னைக்கு என்விருப்பம் நிகழ்ச்சியில் மேகம் பற்றி தாங்க நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த மேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது வளிமண்டலத்தில் மிதக்கக்கூடிய சிறிய நீர்த்துளிகள் வந்து உறைந்த பனிக்கட்டி துகள்களோட தொகுப்பு அப்படின்னு சொன்னோம். இது உருவாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வளிமண்டலத்தில் காற்று வந்து உயர செல்லும் போது அது குளிர்வடைந்து அதில் உள்ள நீராவி ஒடுங்கி சிறிய நீர்த்துளிகளாக மாறி மேகங்களை உருவாக்குமா.

இணைந்திருக்கிறோம். அது எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில மேகம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த மேகத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பூமியோடைய வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கிறதுக்கு இந்த மேகங்கள் ரொம்பவே உதவுதுங்க. இது வந்து பூமியின் மீது வந்து ஒரு நிழலை தந்து பூமியை வந்து குளிர்ச்சி ஊட்டுறதுக்கு இந்த மேகங்கள் தான் முக்கியமாக பயன்படுதுன்னே சொல்லணும். மேகங்கள் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கலாம் மேகம் பாடல் கேட்டதுக்கப்புறம்.

மேகம் மேகம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்குமே, இந்த மேகத்துக்கு வேறு சில பெயர்களும் இருக்குங்க. மேகம் பற்றி என்வர் பம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா, முகில் அப்படின்ன பேர்ல சொல்லலாம், கார் அப்படிங்கிற பேர், வாடை, மெய், விசும்பு, வான், களி, கார்முகம், களிமுகில், கார்முகில், முகிலி, துகள், கவளம், அகடு, த, இது எல்லாமே மேகத்துடைய வேறு பெயர்கள் தாங்க. இன்னும் மேகம் பத்தி கேட்கலாம் ஒரு பாடல் கேட்டுட்டு.

என்பம் நிகழ்ச்சியில மேலும் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டுக்கோம். மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நிறைய வகைகளும் இருக்குங்க. இந்த மேகங்கள் வந்து அது இருக்கக்கூடிய உயரம் மற்றும் வடிவத்தை பொறுத்து வகைப்படுத்தப்படுது. இப்ப கீற்று மேகங்கள், திரள் மேகங்கள், படை மேகங்கள், இது எல்லாமே மேகத்துடைய வகைகள். எப்படியோ மேகங்கள் காண்பதற்கும் குளிர்ச்சி, நமக்கும் குளிர்ச்சி.

மேகம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில் இப்போ என் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 10:43. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

அன்று முழு நன்றுள்ளவனே பின்னோர் எம்மவர்க்கும் நஞ்சு பிரித்து வழங்குதியோ. பெம்மானே பேருலகின் பெருமான்.

0: கமப்பா கரிசா, கமப்பா கரிசா, அப்படிதான் வரும். ஆமாம், கமப்பா கரிசா, கமப்பா கரிசா.
1: என்ன என்ன, என்னைக்கும் இல்லாம ஸ்வரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, என்ன விஷயம்
2: அக்கா? உனக்கு விஷயம் தெரியாதா?
1: தெரியலன்னு தானே கேக்குறேன்.
2: நம்ம ஆகாஷவாணியில ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில கேமே இதான்க்கா.
1: என்னடா கேம், புரியலையே.
2: பரங்களை மையப்படுத்தி தான் ஒரு கேமே பண்றாங்க. அதுதான் இப்பவே ரெடி ஆயிட்டு இருக்கேன். கமப்பா கரிசா, கமப்பா கரிசா.
1: அப்ப நானும் ரெடி பண்றேன். மரி மரி நின்னே
3: மணி
2: 4:02 ஆட்டக்களம். நீங்களும் பங்கேற்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களில். கம் ஆன், ஆர் யூ ரெடி?
3: கம் ஆன், ஆர் யூ ரெடி?
4: மறக்காதீங்க, இன்று மாலை 4:02 ஆட்டக்களம். கம் ஆன், ஆர் யூ ரெடி? ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 1000-இல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்ருக்கோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு 21 ஜூன் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கரீனா கௌஷிக், சாகர் தாஹியா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இனிய முற்பகல் வணக்கம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னைக்கு கண்ணாடி மாளிகையுடைய தலைப்பு, நீங்கள் எல்லாருமே காலையிலேருந்து நிகழ்ச்சிகள் கேட்டிருப்பீங்க நம்ம பண்பலையில், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பூக்கள் பூக்கும் தருணம். இந்த பூக்கள் பூக்கும் தருணத்தை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம் கோகுலரசி மற்றும்
2: சூரியகலா.
1: வணக்கம் சூரியகலா.
2: வணக்கம்.
1: இப்போ வந்து பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருடைய மனதிலையுமே ஒவ்வொரு எண்ணங்கள் தோன்றும், என்னவா இருக்கும் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்குன்னு உகந்த ஒரு நேரம் இருக்கும். ஒரு உதாரணமாக நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உடற்பயிற்சி வந்து நம்ம எப்போனாலும் செய்யலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு உகந்த நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட செய்யும்போது தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு சரிவர கிடைக்கும். அதுபோல் நடைபயிற்சிங்கிறது நம்ம வாக்கிங் போயிட்டே இருக்கோம், நம்ம இப்போ நடந்துட்டு தானே இருக்கோம், வாக்கிங் போயிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் அதிகாலையில் செய்யும் பொழுது அதுக்கான பலன்கள் கிடைக்கும். இப்போ யோகாவே பண்ணுறோம்னு

0: காலையில் எழுந்திரிச்சு எதுவும் சாப்பிடாமல் குளிச்சுட்டு யோகா பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய பலன்கள் நமக்கு நேரடியாக கிடைக்கும் இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இறைவனை வழிபடுறதுல கூட இதுதான் உகந்த நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு நம்ம சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொன்று ரொம்ப சிறப்படையும் இல்லையா? அது மாதிரி தான் பூக்கள் பூக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது அது அதுக்குரிய சிறப்பான நேரம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையுமே என்னென்ன உகந்த இது இருக்குது அப்படிங்கிறது தான், அதை பத்தி தான் நம்ம கேட்டிருக்கோம். இப்படிதான் நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க பூக்கள் பூக்கும் தருணத்தை பத்தி?
1: அதாவது இந்த தலைப்பை கேட்டோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு விதை போட்டு ஒரு செடியா வளர்ந்து அந்த செடி வந்து மொட்டு விட்டு அந்த மொட்டு மலரா மாறுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா? அந்த பொறுமை பொறுமையா இருந்தா மட்டும்தான் அந்த கடைசியா அந்த மலர் அந்த அழகா பார்க்க முடியும்
0: இல்லையா? முடியும். அந்த அவளை அழகா ரசிக்கணும் அப்படின்னு அந்த பொறுமை வந்து இருக்கணும். விதை போடும் போதே அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: ஆமா ஆமா, நிச்சயமா. அதுக்கு அதே மாதிரிதான் நம்மளுடைய உழைப்புக்கும் கனவுக்கும் அந்த பொறுமை அப்படிங்கறதும் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற விதத்துல நான் எடுத்துட்டு நினைச்சிருந்தேன்.
0: நிச்சயமா, அது போல நம்ம நேர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நினைச்சிருப்பாங்க.
1: ஒவ்வொரு கோணத்துல இந்த தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை

0: என்னென்ன உகந்தது இருக்குது அப்படிங்கிறதான். அதை பற்றி தான் நம்ம கேட்டிருக்கோம். இப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பூக்கள் பூக்கும் தருணத்தை பற்றி?
1: அதாவது இந்த தலைப்பை கேட்டோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு விதை போட்டு ஒரு செடியாக வளர்ந்து அந்த செடி வந்து மொட்டு விட்டு அந்த மொட்டு மலராக மாறுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா? அந்த பொறுமை பொறுமையா இருந்தா மட்டும்தான் அந்த கடைசி அந்த மலர் அந்த அழகா பார்க்க முடியும்.
0: அந்த அவளை அழகா ரசிக்கணும் அப்படின்னு அந்த பொறுமை வந்து இருக்கணும். விதை போடும் போதே அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: ஆமா ஆமா, நிச்சயமா. அதுக்கு அதே மாதிரிதான் நம்மளுடைய உழைப்புக்கும் கனவுக்கும் அந்த பொறுமை அப்படிங்கறதும் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற விதத்துல நான் எடுத்துட்டு நினைச்சிருந்தேன்.
0: நிச்சயமா, அது போல நம்ம நேர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நினைச்சிருப்பாங்க.
1: ஒவ்வொரு கோணத்துல இந்த தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்ல வரலாம்.
0: 25, 30, 170 இது அறிமுக நேயர்களுக்கு. 25, 30, 171 அனைத்து நேயர்களும் பேசலாம். 0452 முன்னணி போடு வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. பூக்கள் பூக்கும் தருணம், உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்ல வாங்க. இப்ப இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நெறியாளர்களும் அன்பு தங்கத்தில் புதிய சூரிய கலாவிற்கும் அன்பு சகோதரி கோகுலரசிக்கும் பகல் வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியில இணைவது மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதர்.
0: வணக்கம், சொல்லுங்க. பூக்கள் பூக்கும் தருணம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கு சொல்லுவாங்க.
2: எப்பவுமே பூக்கள் பூக்கும் தருணம்னா நம்ம பழைய எஃப்எம் ஆரம்பிச்சு இருக்கீங்களா, 4:55.
0: ஆமா,
2: அந்த டைம்ல எப்பவுமே அலாரம் மாத்திருக்கேன்.
0: சரி,
2: 10 நிமிஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருங்க, அதே நான் மாத்திக்கிட்டேன். அப்ப வந்து எழுதிட்டு நான் என்ன பண்ணுவேன்றது அப்படியே காலையில யோசிச்சிருவேன். இப்ப அரை மணி நேரத்துல என்ன குளிச்சுட்டு கரெக்டா 5:30 சாண்டுக்கு போகும் கூட 5:30 சாண்டுக்கு
0: போயிடுவேன்.
2: அந்த மாதிரி எந்த இதையுமே ஒவ்வொரு இதையும் ஐடியா பண்ணி காலையில ஒவ்வொரு இந்த இதை செய்யணும்ன்றத முதல்ல திங்க் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி இப்ப காலையில 8 மணிக்கு இன்னைக்கு பாட்டு வேணுமா இருக்கா, எந்த மாட்டோம் நேரம் வர்றாங்க அதை கவனிப்பேன். ஒரு 10 மணிக்கு நம்ம ஏஎம்ல பாட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, அதே கேட்கணும் எப்படி போனா ஐடியா பண்ணிக்கிறீங்க. மாளிகை நிகழ்ச்சியில என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க,
0: என்னென்ன வேலைகள் எப்பப்ப செய்யணும் அப்படிங்கறத அப்பவே முடிவு பண்ணுவேன், யோசிப்பேன்னு சொல்ல வரீங்க. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி இனிப்பேல் வந்ததற்கு. அதாவது இந்த பூக்கள் மலரும் போது வர மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுமே நம்ம செஞ்சு முடிக்கும் போது இந்த செயல் நம்ம சரியா செஞ்சிட்டோம், இந்த செயல் செய்யும் போது நம்மளுடைய மகிழ்ச்சி வந்து ரொம்ப வெளிப்படுது, இல்லை நமக்கு வந்து ஒரு மன நிறைவை தருது அப்படின்னும் போது அதுதான் உண்மையிலேயே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: இதயமும் இசையும் உரையாடி கொண்டிருக்கும் இந்த தருணங்களில் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பம்பிலைக்கும் இரு இரட்டை சகோதரிகளுக்கு இனிய காலை வணக்கம்ப்பா.
0: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை,
1: உங்க பேர் சொல்லிருங்க அதுக்கு முன்னாடி.
3: உங்கள் ஜவர்பஸ்ல இருந்து மதுரை ஜவர்பஸ்ல இருந்து உங்கள் அந்த சொன்னீங்க
0: பூக்கள் பூக்கும் தருணத்தை யோசிக்கும் போது நலமா இருக்கும் அனைவருமே.
3: பூக்கள் பூக்கும் தருணம், அதாவது நம்ம மனதில்தான் சரி பூக்கள் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூக்கள் பூக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி கதையோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா
0: சொல்லிடுறேன்.
3: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினட்டா. அதாவது ஒரு முனிவர் இருக்காரு, தவ செய்யறாரு, அவரு பெரிய செல்வந்தர் வர்றாரு. அப்ப வந்து அந்த குரு கிட்ட கேக்குறாரு, எப்ப நான் எனக்கு தேவைக்கேற்ற செல்வங்களுக்கு செய்தி வச்சிருக்கீங்கயா, எனக்கு ஒரு நிம்மதியே இல்ல அப்படின்னு குருவானத்தை முறையிடுறாரு. அப்படிங்களாப்பா, நிம்மதியே இல்ல, ஏழ்க்கப்பட்ட செல்வங்கள் இருக்கு, எத்தனை தலைமுறைகளுக்கு செல்வங்கள் சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா என்னால நிம்மதியா இருக்க முடியல, தூக்கம் வரல அப்படிங்கிறாரு.
0: இப்ப
3: அதற்கு அந்த முனிவர் சொல்றாரு, உடனே ஒரு பக்கெட் வாளிய குடுக்கறாரு, குடுத்துட்டு தண்ணி மோந்துட்டு அந்த குழாயில தண்ணி மோந்துட்டு இந்த செடிகளுக்கு ஊத்துங்க பாப்புங்கிறாரு. ஊத்திட்டு அதை என்னங்க ஐயா நானும் கேட்கிறேன்னு உதாரணம் சொல்லாம நீங்க வந்து எனக்கு வேலையை வாங்குறீங்களேன்னு முன்மொழிகிறாரு. இல்லப்பா, நான் முதல்ல செய்ய உனக்கு கண்டிப்பா உனக்கு அந்த நிம்மதி கிடைக்கும், இந்த ஒரு பக்கெட்டு வாழிய ஒரு செடிகளுக்கு ஊத்தி அந்த செடிகளுக்குள்ள ஊத்திட்டு வாங்குறாரு. அப்ப வந்து அந்த அவர் என்ன செய்யறாரு, அதன்படி அந்த ஒரு செல்வந்தர் வந்து ஒரு செடிக்கு மட்டும் ஊத்துறாரு அந்த தண்ணி, அந்த தண்ணி எல்லா செடிகளுக்கும் பாயுது பாயுது. அப்ப மறுபடியும் வந்துறாரு. அப்ப வந்து குருவானவர் தன்னுடைய செல்வந்தர்கிட்ட கேட்கிறாரு, வந்தவர்கிட்ட இந்த இதுல இருந்து நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவரு அப்படியே பக்கு பக்குன்னு முழிக்கிறாரு, இல்ல அந்த ஒரு செடிக்கு ஊத்தினா எல்லா செடிகளுக்கும் பாயுது அப்படின்னு. அதன்படிதான் இப்ப வாழ்க்கை, நீ வந்து சொத்துக்களை வந்து செல்வங்களை வந்து பகிர்ந்து ஷேர் பண்ண, அதனாலதான் வாழ்க்கையில ஒரு செடிக்கு வந்து எல்லா ஒரு செடிக்கு தான் ஊத்தினா அது எல்லா அந்த ஜலம் ஃபுல்லாமே எல்லா செடிகளுக்கும் பாய்ந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதன்படிதான் நமக்கு நாமே ஒரு வைத்துக்கிட்டா மற்றவர்களுக்கு நமக்கே மகிழ்ச்சி தான் போயிடும். ஒரு ஷேர் பண்ணுங்களை பகிர்வு மனுப்பான் இருக்கணும் யாருக்குமே, அந்த பகிர்வு குடும்பத்திலையும் சரி நட்பு ஓட்டத்துல பகிர்வு இருந்தா சந்தோஷம் வாழலாம். நம்ம மனதுல ஒவ்வொரு பூக்களும் பூத்துக்கிட்டே இருக்கும் தினந்தோறும் வாய்ப்புக்கு.

0: நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ.
1: நன்றி நன்றி. அதாவது பகிர்வுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நம்ம இன்னொரு கூட இருக்கலாம், அதாவது ஒரு மகிழ்ச்சி அப்படின் போது அதை நம்ம பகிர்ந்தோம் அப்படின்னா அது வந்து இரட்டிப்பாயிரும். அதுவே ஒரு சோகம் அப்படின் போது அதை பகிரும் பொழுது அது அப்படியே பாதியாக குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ
2: ஒரு விளம்பர இடைவேளை இருக்குது, அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: மதுரையில் கிரீன் ஃபிலிம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 தேதி சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.

0: நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சொன்னதீங்களோ சில பேர் ரொம்ப அவசரப்படுவாங்க மேடம், இந்த செடியை வச்சிருக்கேன் இந்த பூட்ட பூக்கவே மாட்டேங்குது.
0: சரி,
1: எல்லாத்துலயுமே ஒரு பொறுமை வேணும் மேடம். பொறுமை இருந்தாதான் அந்த செடியோட அந்த வேருக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும், கொடுத்தாதான் அந்த செடி வளரும். அந்த செடி வளர்ந்தாதான் மொட்டு விடும், மொட்டு விட்டாச்சும் பூ மலரும். அந்த இது இல்லாம செடிய பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி வளரும்? அதுக்கு சக்கன ஊட்டச்சத்து கொடுக்கணும் மேடம். எல்லாத்துலயுமே ஒரு பொறுமையா போனா எல்லாத்தையுமே சாதிக்கலாம் மேடம். ஆனா பூ பூக்கு தரணும்னா காலையில எந்திரிச்சானே ஆட்டோமேட்டிக்கா பூவை கொண்டு போய் கொடுத்து கோயிலுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களும் பசியமாத்தி எல்லாத்துக்கும் சரிப்படுத்தினாலே எனக்கு பூ பூக்கு தரணும் மேடம். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். இன்னைக்கு நீங்க கொடுத்த தலைப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: நன்றி, நன்றி. இணை பேரில் வந்ததற்கு. பூக்கள் பூக்கும் தருணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம முன் வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் கூட வந்தது. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு செடியை நட்டு வச்சுருப்பாங்க, ஒரு குட்டி பையன். அவங்க அம்மா வந்து நட்டு வையின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த பையனும் அந்த செடியை நட்டு வச்சுருப்பாங்க. நீ வளரும்போது ஓம் கூடவே சேர்ந்து இந்த செடியும் வளர்ந்துடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. உடனே அந்த பையன் வந்து ஒவ்வொரு நாளும் தோண்டி தோண்டி பார்க்குறான், வளர்ந்துருச்சா வளர்ந்துருச்சா வளர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி தோண்டி பார்க்குறேன். அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னு நம்பி நானும் அந்த செடியெல்லாம் நட்டு வச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அது வளரவே இல்லை. நம்ம எப்படி வச்சோமோ அது அப்படியே அதே அளவில் தான் இருக்குது, கொஞ்சம் கூட வளரவே இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு வந்து அம்மாட்ட சொல்கிறான். சொல்லும்போது, அது எப்படி வளரலை, ஏன் வளரலை, நீ எப்படி உனக்கு தெரியும், அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, வளரலைன்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா. இல்லை, நான் தான் டெய்லி தோண்டி தோண்டி பார்க்குறேனே, வேறு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அதாவது, நம்பிக்கை இல்லாமல் டெய்லி தோண்டி தோண்டி பார்க்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்பணும், முழுமையாக அதில் நம்பிக்கை வச்சுட்டு இது வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம டெய்லி டெய்லி அந்த தோண்டி தோண்டி பார்க்குறோம் அப்படின்னா அதில் நிச்சயமாக வந்து ஒரு இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. இது வந்து செடிக்கு மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு நம்பிக்கைங்கிறத வைக்கிறோம் அப்படின்னா வந்து அதை ஆணித்தனமாக நம்பணும். அதை விட்டுட்டு இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு நம்ம மைண்ட்லேயே மாற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தருணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இப்போ நேர் காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். வருக, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
2: ஆமா, அதாவது பூக்கள் அப்படிங்கும் பொழுது அதை பாக்குறச்ச மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். அந்த பூக்கள் குட்டியா அந்த செடியிலேருந்து பூக்கும் பொழுது, மொட்டு விடும் பொழுது நமக்கு அவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்கும். ஆஹா, இந்த பூவை எப்ப பூவா பறிச்சு நம்ம வந்து தலையில சூடிக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஆசைப்படுவாங்க பெண்கள். அதே மாதிரி இறைவனுக்கு பூக்கள் போடும் பொழுது மனசுல அந்த ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் அப்படிங்கறது கிடைக்கும். அதே மாதிரி சொல்லுவாங்க, நந்தவனம் போல மனசுல பூ பூத்து குலுங்குவது போல ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்ட்டுன்னு உவமப்படுத்துவாங்க. இதுல என்னன்னா, அந்த செடியிலேருந்து அந்த தண்ணிய தெளிச்சு விட்டா மாதிரி நம்ம வந்து அந்த வளர் செடியை நல்லா போட்டு உரம் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா பூக்கள் நிறைய பூக்கும். அதே மாதிரி நீங்க பாருங்களேன், பூக்கள் வந்து ஒரு வருஷத்துல எல்லா நாளும் செடியிலேருந்து பூக்குதா அப்படின்னா கிடையாது.
0: இப்ப பூக்கள் பத்தி சொல்றீங்களா, பூக்கள் பூக்கக்கூடிய தருணத்தை பத்தி சொல்ல வரீங்களா?
2: ரெண்டு
0: நம்ம வந்து பூக்கள் பூக்கும் தருணத்துக்குள்ள வந்துருவோம், ஏன்னா நிறைய நேரம் பேசினா மற்ற நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லீங்களா?
2: சரி, அப்ப பூக்கள் பூத்த தருணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் மிக நீண்ட நாட்கள்

0: நான் வந்து என்னுடைய காலேஜ்ல போய் பார்த்தேன். அந்த ஒரு தருணம் அப்படிங்கறது என்னுடைய லைஃப்ல ரொம்பவே மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்தது. அந்த சமயத்துல என்னுடைய மனசுல அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல ஆனந்தமா இருந்தது. அப்படியே பூக்கள் பூத்து குலுங்கது போல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த தருணத்துல.
1: சரி, நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையலாம்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: பூக்கள் பூக்கும் தருணம் அப்படிங்கிற தலைப்போட கன்னட மலையாள நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 11:20:50 ஆயிட்டுருக்கு. இப்போ காத்திருக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மகாட்சி.
0: ம், சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை.
1: பூ பூக்கும் நேரம்னா வசந்த காலம், இது வந்து கோடை காலத்துல தான் அது இலையுதிர் காலம் முடிஞ்சு புதுசா இலைகள் வரும், பூக்குற காலம் தான் இது.
0: சரி,
1: இது வந்து கோடை காலம் வசந்த காலம் விடுவாங்க. கோடை காலத்தை வசந்த காலம் சொல்றதுக்கு காரணமே அதுதான். மாங்கனி எல்லாம் வரும், புதுசு புதுசா பழங்கள், இந்த வேர்க்கடலை எல்லாம் இந்த டைம்ல இந்த கோடையில தான் பயிர் பண்ணுவாங்க. அந்த குளிர்பானங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த டைம் வந்து அத வெயிலுக்கு குளிர்ச்சி பண்றதுதான் பூ பூக்கும் காலம்.
0: சரி, நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. காத்திருக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? பூ பூக்கும் தருணம்,
3: பூக்கு பூக்கும் தருணம்ங்கிறது பள்ளி பருவம் தான் நடந்தது எனக்கு.
0: சரி,
3: அந்த பருவம் வந்து இன்னும் நமக்கு திரும்பி வராது. அந்த பருவம் வந்து நம்ம பூ பூக்கிற வந்து இளைஞர், அந்த இளைஞர்களா இருக்கும் போது பள்ளிக்கூடத்துல பயிர பருவம் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்வியல வந்து ஒரு பசுமையான நிகழ்வுல நம்ம என்னைக்குமே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன பொறுத்தவரை பூ பூக்கும் தருணம் என்று நான்
0: சொல்லுவேன். அதாவது எவர்கிரீன், அதாவது பசுமரத்தாணி போல அந்த பள்ளி பருவம் வந்து அப்படியே நம்ம நெஞ்சில் பதிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
4: பூக்கள் பூக்கும் தருணம் கேட்டீங்க, நல்ல அருமையான தலைக்கு மேடம். ஏண்டா நம்மளோட காலையில எந்திரிச்சு நம்ம அன்றாட வேலைகள் அந்த மாதிரி பார்க்க தொடங்குறோம் பாத்தீங்களா? அப்படி அப்படி பார்க்க தொடங்கும் போதே இந்த மாதிரி அது அந்த நாள் ஃபுல்லா மகிழ்ச்சியான நாளாக தான் நிச்சயமா வந்து அமையும்.
2: ஒரு செடியை பார்த்தோன்னே அதுல ஒரு பூ இருந்துச்சுன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்.
0: அந்த மகிழ்ச்சி வந்து அளவே இல்ல அப்படின்னே சொல்லிடலாம்.
2: அது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
5: இப்ப அடுத்த நேர சந்திக்கலாம்.
0: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து?
3: ஆனந்தகுமார். ஆனந்தகுமார்
0: இங்க இருந்து.
3: நான் வந்து சென்னை மேடம், மயிலாப்பூர்.
0: சரி சொல்லுங்க.
3: கோயில் மீனாட்சி கோயில் பார்க்க வந்தோம். எப்பவும் கேட்கும் போது தலைப்பு கொடுத்தீங்க, அதான்
0: மகிழ்ச்சிங்க. ஐயா மகிழ்ச்சி, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு வாங்க.
3: அதான் மேடம், இப்ப ஒரு மனிதன் நம்ம வந்து எமோஷனலா கோவப்படாம அமைதியா சாப்பிட்டா இப்ப இருந்தோம்னாலே அதுதான் மேடம் பூக்கள் பூக்கும் தருணம்னு நான் நினைப்பேன். ஏன்னா கோவத்தோட எதுவும் சாதிக்க முடியாது. நம்ம கோபமே நமக்கு மூடினா கூட நம்ம வந்து அதை ரொம்ப சாப்பிட்டா கையாண்டு பிரச்சனை இல்லாம அமைதியா கூல் பண்ணி அமைச்சிட்டோம்னா யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த அமைதியா இருக்கிற அந்த கோவத்தை கைவிடுற அந்த ஒவ்வொரு நேரமும் பூக்களை கைவிடுவோம், பூக்கள் பூக்கும் தருணம் விடுவோம். அப்படி நம்ம மனசு பூ பூக்கும். அந்த கோபத்தை பரவாயில்ல, இப்ப எவ்வளவு எமோஷனல் வந்தாரு, இந்த பையன் சாப்ட் பண்ணிட்டாரு, சாப்ட் ஆகிட்டாரு, அந்த கோபத்தை இவங்களும் கோபத்தை விட்டு அவங்களே மாத்திட்டாரு அப்படின்னு மற்றவங்க எல்லாம் பாராட்டும் பொழுது அந்த நேரம் தான், அந்த நேரம் தான் பூக்கள் பூக்கும் தருணம் இருக்கணும்.
0: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, நன்றி இணைப்பில் வந்தது.
2: அதாவது நம்ம கோவப்படும் போதெல்லாம் நம்ம ஒரு பூ மாதிரி

0: வச்சுக்கிறோம், நம்ம தான் மென்மையாக பேச முடியும்
1: சூப்பர்.
0: அப்படின்னு.
1: கண்டிப்பாக, அதாவது நம்ம கோவத்தில் விட்ட வார்த்தைகள் வந்து எப்பவுமே நம்ம திரும்ப பெற முடியாது. அதனால நம்ம எப்போ அதிகமாக கோவம் வருதோ அப்போ தான் ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மலரா அப்படின்னு நினச்சி எதிர்த்தாப்பில் இருக்கவங்க எவ்வளோ ஒரு கோபமாக இருந்தாலும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பனிக்கட்டியாக மாறி அவங்களே கூல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கள், யார் இங்கேருந்து?
2: சோழிங்க மன்னன் காரைக்குடி காளிமுத்து பேசுகிறேன்.
1: சொல்லுங்க காளிமுத்து, என்ன சொல்ல போறீங்க பூக்கள் பூக்கும் தருணத்தை பத்தி?
2: ஒவ்வொரு தடவை ஒரு புத்தகத்தை வாங்கி அதை பிரித்து படிக்கும் போது என்னோட மனசு வந்து பூக்கள் பூக்கும் தருணம் மாறினேன். அந்த புத்தகத்தை படித்து முடித்து வைக்கிற மனசுல பிறகுதான் வந்து மனசுக்கே ஒரு நிம்மதியா இருக்கும். ஒவ்வொரு தடவை ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் மனசு அவ்வளவு ஒரு ஆனந்தம்.
1: ஆனந்தம், ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கீங்க, அதான் பூக்கள் பூக்கும் தருணமா நீங்க உணர்றீங்க.
2: எங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா கையில ஒரு தேர்ல உட்கார வச்சு கையில புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க. என்னன்னா படிக்கும் போதே அவர் இறந்து போயிட்டாரு, படிச்சிருக்கும் போதே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற அர்த்தம். அந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட ஆர்வம்.
1: நன்றி நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அதாவது இப்போ நமக்கு வந்து என்ன, ஒரு படிப்புங்கிறது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நிறைவே கிடையாது. நம்ம தோண்டி அதை எடுத்துகிட்டே இருக்கலாம், உள்ள புதையலுங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஃபுல் ஸ்டாப் இது அப்படின்னு நம்ம எதையுமே நிறுத்த முடியாது. அதனால் கற்பதற்கு எதுவுமே தடையில்லை, கற்றுக்கொண்டே இருக்கலாம். இப்போ காத்தட்டக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: நீண்ட இடவேளைக்கு முன்னாடி 103.3 இணையதில் மிக்க மகிழ்ச்சி.
1: சொல்லுங்க சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: மதுரை மாவட்டம் கோயம்புத்தூர் வட்டம் எரிசமர சில்லி கணேசன் மேடம்.
1: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
3: பூக்கள் பூக்கும் தருணம், இதுவே எனக்கு ஒரு பூக்கள் பூக்கும் தருணம் மாதிரி இருக்கு. இப்போதைக்கு ரொம்ப நான் இடைவெளிக்கு முன்னாடி நீண்ட இடைவெளிக்கு
1: பண்பலை அந்த தருணம் அமைஞ்சிருச்சு அப்படியா?
3: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சி. நான் பண்பையில் இன்னைக்கு பேசினேன், அதுவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இதுவே எனக்கு பூக்கள் பூக்கும் தருணம்னு சொல்லிட்டாரு அந்த நண்பர். இப்போ காத்துட்டக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
4: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி.
1: நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பூக்கள் பூக்கும் தருணம்.
4: எனக்கு பூக்கள் பூக்கும் தருணம் போறாவே நான் விருப்பப்பட்டு செய்யற செயல்கள் தான் எனக்கு பூக்கம் பூக்கும் தருணம்.
1: சரி,
4: விருப்பப்பட்டு எந்த செயல்பாடு செஞ்சாலுமே அது பூக்கள் பூக்கும் தருணம் தான். அதே மாதிரி என்னோட பேரன் பேத்தி எல்லாம் இப்ப வந்திருக்காங்க வீட்டுக்கு, எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைய அவங்க பேசி கதை பேசி அவங்க சமையல் செஞ்சு விளையாடும் போது அதை பாக்குற அழகு இருக்கு. அதுவும் அவங்க விளையாடும் போது அடிக்கடி சிரிக்கிறாங்க அந்த குழந்தைங்க. எதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாளைக்கு 500 தடவையாவது சிரிக்கிறாங்கம்மா. நம்ம எல்லாம் ஒரு 5 தடவையாவது சிரிக்க கூட நம்ம யோசிக்கலாம், ஆனா குழந்தைங்க 1000 தடவை 500 தடவை 100 தடவைக்கு சிரிக்கும் போது அதை பாக்குற அழகு இருக்கு. அது வந்து மிகப்பெரிய பூக்கள் பூக்கள் தருணம். அதை வந்து ஒவ்வொரு வீட்லயுமே அதுதான் குழந்தை எழுதி யாழ் எழுதி என்பதை மக்கள் மறுபடியும் சிரிக்கிறாங்க சொன்னாங்களோ என்னன்னு தெரியல.
1: ஏன்னா
4: என்ன துன்பமா இருந்தாலும் மறந்து மறக்கக்கூடிய அந்த பூக்கள் பூக்கள் தருணம் குழந்தைகளோட சிரிப்பும் அந்த விளையாட்டும் அந்த பேச்சுக்களும் நம்மளுக்கு பிடித்தமான செயல்பாடுகளும்
1: சரிங்கம்மா. நன்றி நன்றி இனிப்பில் வந்ததற்கு. பூக்கள் பூக்கும் தருணம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நிலையத்தில் நலமா இருக்கும்.
5: அதாவது பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னாலே
1: சொல்லுங்க.
5: நாம் வந்து செய்யக்கூடிய பணி வந்து விருப்பப்பட்டு செய்யக்கூடிய எல்லா பணிகளுமே அது பூ பூக்கும் தருணம் தான். அதாவது நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வந்து வேலையை வந்து முழுமையாக விருப்பப்பட்டு அதை முழு மனசோட ஏற்றுக்கொண்டு செய்தோமானால் அது வந்து பூ பூக்கும் தருணம் தான். அதே போல ஒரு குடும்பத்துல வந்து இருக்கக்கூடிய அத்தனை அங்கத்தினர்களிடத்துலயும் நாம் வந்து அன்பாக இருக்கணும்.
1: சரி,
5: அந்த குடும்பம் வந்து அன்பாக இருந்தாலே அதுவே ஒரு பூ பூக்கும் தருணம் தான். பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பொருளாதார சூழ்நிலையில வந்து ஆங்காங்க நம்ம வந்து பணிக்கு சென்றாலும் கூட அந்த பணி நிமித்தமாக பல நமக்கு வந்து சுமைகள் ஏற்படும். அதையெல்லாம் வந்து சுமையாக எடுத்துக்கொள்ளாமல் அது வந்து ஒரு ஒரு வெற்றியாக எடுத்துக்கொண்டு அதுவே ஒரு பூ பூக்கும் தருணமாக நான் கருதுகிறேன் மேடம்.
1: நன்றி நன்றி இனிப்பில் வந்ததற்கு.
0: எவ்வளவு கோபம் இருந்தாலும் அந்த குடும்பத்தோட

0: அரவணைத்து செல்லும்போது அந்த வீடே மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது ஒரு பூ பூக்கும் தருணமாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: நிச்சயமா
0: அடுத்த நேரம் சந்திக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை.
2: மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 தேதி சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.

0: கமப்பா கரிசா, கமப்பா கரிசா, இப்படிதான் வரும். ஆமா, கமப்பா கரிசா, கமப்பா கரிசா.
1: என்ன என்ன, என்னைக்கும் இல்லாம ஸ்வரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, என்ன விஷயம்?
2: அக்கா, உனக்கு விஷயம் தெரியாதா?
0: தெரியலேன்
3: ஆட்டக்களம்,
2: நீங்களும் பங்கேற்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில். கமான், ஆர் யூ ரெடி?
3: கமான், ஆர் யூ ரெடி?
4: இன்று மாலை 4-2 ஆட்டக்களம் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. கமான், ஆர் யூ ரெடி?
5: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பூக்கள் பூக்கும் தருணம் என்ற இன்றைய தலைப்போடு மதுரை எஃப்எம் 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz
4: பேச காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்மா.
5: இங்கிருந்து சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்கள்.
6: பூ பூக்கும் பருவம்மா, இப்ப தாவரத்துல வந்து பூ பூத்ததோட முடியிற பருவம் ஒண்ணு இருக்கு, அதோட காய்ச்சாது அப்புறம் பழம்லாம் வராது,
5: சரி,
6: அவங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடும். இப்ப காய்ச்சி கனியா கொடுக்கக்கூடியதுலாம் காய்ச்சி கனியா கொடுக்கறதுக்கு எவ்வளவோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. அத மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து பிளஸ் டூ நீட் தேர்வு இதெல்லாம் வந்து பூ பூக்கும் பருவம், அவங்களை நல்லா தேர்ந்தெடுத்து நம்ம கொண்டு போய் விடணும். பாதுகாப்பு நடவடிக்கைகள் முழுக்க எடுக்கணும். அப்படி வந்தா அவங்க வெச்சி கனிகளை பறிப்பாங்க, அதுக்கு நம்ம துணை இருக்கணும் பெற்றவங்கலாம். இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது, அது பெர்வெர்டட் இன்டெலிஜென்ஸ், பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பாவம் அந்த குழந்தைங்க. பூ பூக்கும் பருவத்துல எதையோ எதிர்நோக்கி இங்கேயும் நடந்துருச்சு, இந்தியா முழுக்கும் நடந்துருச்சு, இந்த கொடுமைகள் நிகழும்ங்கிறது என்னோட எண்ணப்பா.
5: நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. பூக்கள் பூக்கும் தருணம்ங்கிற தலைப்பில் பேச காத்துக்கூடிய
4: அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம், வண்டியூர்ல இருந்து சுரேசன்.
5: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
7: ஒரு குழந்தை இல்லாத வீட்டுல வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அதே வந்து குழந்தை வந்து பிறக்கிறதே பூக்கள் பூக்கும் தருணம்
5: தருணம்தான்.
7: அப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைய தொட்டில அள்ளி அனுப்பாங்க பாருங்க, அந்த தருணமே பூக்கள் பூக்கும் தருணம் தான்.
5: நிச்சயமா.
7: அப்படி இருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பா இதை மாதிரி பாக்குற தருணம் தான்.
5: பூக்கள் பூக்கும் தருணம். நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
4: அடுத்த நேயர் சந்திக்கலாம், வணக்கம்.
8: வணக்கம் தான்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து அப்துல் அஜீஸ்.
4: சொல்லுங்க ஐயா.
8: பூ பூக்கும் தருணம் என்னைய பொறுத்தவரையில ஒவ்வொரு நாளும் இரவு 8:30 அவர் தருணம்
9: வருதுமா.
4: சொல்லுங்க ஐயா, இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
8: அதாவது தினசரி 8:30 என்னுடைய உயிர் நண்பர் சென்னையில இருந்து பேசுவாருமா.
4: சரி,
8: தினசரி இரவு 8:30 9:30 வேற நாங்க அளவலாகுவோம். ஏன்னா நான் வயதான காலத்துல என்னாலையும் வெளியே போக முடியாது, அவராலையும் சென்னையில இருக்கிறவர் அவராலையும் வர முடியாது. அந்த வயதுல நாங்க வந்து இளம் பருவத்து நினைவுகளை பகிர்ந்துகிறோம், வளரும் நினைவுகள் தான் அது, நிறைய பூக்கள் பூத்து வாசனையா இருக்காங்க.

0: எங்களுடைய பேச்சுல, அதுவே எங்களுடைய ஆயுளை இப்படி நீட்டிச்சிருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா அது இறைவன் கொடுத்த வரம். இப்ப எனக்கு 87 வயசு ஆகுது, அவருக்கு 86 வயசு ஆகுதுமா. நாங்க இளமை காலத்து இதுகளை பூரா தினசரி அலசுவோம், ஏதாவது ஒரு இதை எடுத்து பேசுவோம்.
1: தரணம். நன்றி நன்றி நன்றி. எனக்கு வந்ததற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள். இந்த பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கான எண்ணங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய கண்ணோட்டத்துல,
2: அதாவது காத்து காத்து கிடைக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். அதுதான் வந்து நிறைய வருடங்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் கிடைச்சதுல ஒரு சந்தோஷம் வருது இல்லை, அதுதான் எனக்கு பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு. இன்னொரு நேயர் சொன்னாங்க, அதாவது மற்றவங்க முகத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு வந்து என்னது பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
1: ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். இப்போ இதுதான் அப்படின்ட்டு இல்லாமல் நிறையா எண்ணங்கள் நிறையா இருக்கும். இது போல் நீங்களும் பகிர்ந்துக்கங்க உங்களுடைய கருத்துக்களை. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பூக்கள் பூக்கும் தருணம்ங்கிற தலைப்பில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு.
2: இப்போ இணைப்பில் காத்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் கும்பகோணத்துலேருந்து ஆறுமுறை இயக்கம்.
1: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
3: பூக்கள் பூக்கும் தருணம். வாழ்க்கைங்கிறது ஒரு பூந்தோட்டம் மாதிரி மேடம்.
1: சரி,
3: அது வாசனம் இருக்கிற பூவும் இருக்கும், வாசனம் இல்லாத பூவும் இருக்கும். அது மாதிரி வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு நம்பி, வாழ்க்கையை வந்து நம்பிக்கை, நம்ம நம்ம வாழ்க்கையை நம்பி தான் வாழணும். நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நம்பிக்கை கூடாது, நம்ப கூடாது.
1: நன்றி நன்றி நன்றி. அதாவது நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க.
2: இப்ப ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு நேரத்துலதான் பூக்கும் இல்லையா. குறிஞ்சி பூன்னு சொல்றாங்கல்ல, அது 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் பூக்கும். இப்ப என்ன அப்படின்னா அதே மாதிரிதான் ஒவ்வொரு பூவையும் உன்னோட ஒப்பிட முடியாது. அதே மாதிரி மனிதர்களோட வாழ்க்கையும் ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க ஒப்பிட வேண்டாம். அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கும் நடக்கும். ஆனா கொஞ்சம் காலம் தாமதமானாலும் நம்மளோட முயற்சியும் இருக்கும்போது அது நடக்கும் இல்லையா.
1: நிச்சயமா.
2: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம், அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வருக வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லிட்டாங்களே, குவெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு.
4: அது வந்து என்ன இல்ல, அது ஒரு பிரதிபலிப்பா வந்துருச்சு.
1: சரிங்க,
4: பரவாயில்ல பரவாயில்ல. ரோஜா செடி பாத்தீங்கன்னா முள்ளு இருக்கும், ஏன் முள்ளு இருக்கு, அது அது வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ரோஜா.
1: சரி,
4: முன்னாடி வந்து முள்ளு குத்திடும்.
1: அந்த பூக்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ல வரீங்களா?
4: பாதுகாப்பா இருக்கணும்ன்ற தாண்டி மட்டும் சொல்லல, அந்த முள்ளு இல்லாம நம்ம ரோஜாவா இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் இருக்காங்க. அதெல்லாம் அப்படிதான் வாழாம நம்ம எப்படி கொண்டு போகணும், வாழ்க்கைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி கொண்டு போகணும் சொல்லி செய்யணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தர்மமும் பண்ணணும். அதே மாதிரி போதும் என்ற மனம் பொறுத்து மருந்து இருக்காங்க.
1: சரிங்க,
4: போதும் என்ற மனம் ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆசைப்பட வேணாம்னு நான் சொல்ல வரல. நான் வந்து வாழ்றது வந்து போதும் என்ற மனமே பொறுத்து மருந்துன்னு வாழ்ந்துட்டு, எந்த ஒரு தடையும் இல்லாம ஆண்டவனுடைய புண்ணியத்துல இந்த வரைக்கும் நல்லா எனக்கு வந்து 70 வயது ஆகுது. எந்த நோய் நொடியும் இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழ்றேன்.
1: சரிங்க, நன்றி நன்றி.
4: மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
1: அதாவது இந்த நீங்கள் சொன்ன கருத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு முள்ளுச்செடியில் ரோஜா பூத்துருக்கு. அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஐயோ ரோஜா செடியில் முள்ளு இருக்கே அப்படின்னு வருத்தப்படுறத விட, முள்ளுச்செடியில் ரோஜா பூத்துருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டு போவோம் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டது எப்போவோ இங்கேயோ. இப்போ இவங்க சொல்லும்போது நினைவுக்கு வந்தது.
2: இப்போ ஒரு விளம்பர இடைவேளை இருக்கு, அதுக்கப்புறமா நிகழ்ச்சியில் இணையலாம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 11:50. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு பூக்கள் பூக்கும் தருணம் அப்படிங்கிற தலைப்போட தான் வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்த நேயர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வருக. வணக்கம்.
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் ஐயா. கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிறது செய்யும் மதுரை பண்பலையை வணங்கும்.

0: மலர்ச்சியா இருக்கும், மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும். அந்த பூக்கள்ல வந்து சுத்தி முள்ளு இருக்கும், முள்ளு குத்தாம நம்ம பூவை பறிக்கணும்.
1: சரி,
0: அது மாதிரி வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாத ஆண்டவன் இல்ல, பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லைன்னு எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ண வாழணும். ஆமா,
1: சரி, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: நாள்தோறும் ஒரு தலைப்பு, அது மதுரை பண்பலையின் சிறப்பு. எமது அன்பின் அறிவிப்பாளர் அம்மா இருவருக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால். அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
2: அம்மா, வாழ்க்கையை போராட்டம் இருக்கக்கூடாதுமா, பூந்தோட்டமா இருக்கணுமா. அதாவது சில குடும்பங்கள்ல நம்ம பாத்துக்கிறோம், எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.
1: சரி,
2: அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் சென்று அவங்களே வந்து திருந்திட்டு நல்லா குடும்பமே ஒரு பூஞ்சோலையா இருக்குமா,
1: மகிழ்ச்சியா மாறிடுச்சு.
2: ஆமா, மகிழ்ச்சியா மாறியே வந்து அது குடும்பத்து மட்டும் இல்லாம பிறருடைய வந்து நல்ல குணங்கள் நல்ல செயல்களை நம்ம வந்து செஞ்சமாக்க அவங்கள பார்த்தாலே வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும், அவங்களுக்கு மகிழ்ச்சி வரும். இப்ப வந்து உதாரணத்துக்கு எப்படின்னா வந்து ஒரு நம்மளுக்கு அக்கம் பக்கம் உள்ளவங்க வந்து கொஞ்சம் வறுமையில இருக்காங்க, இல்ல கொஞ்சம் சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சமாக்க அவங்க வந்து நல்லா இருக்கும் போது நம்மளை பார்த்து வந்து மகிழ்ச்சி புன்னகை பூப்பாங்க. அதே நல்ல சரணமா அந்த சரணம், நம்மளுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் மன மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, அந்த இதை நம்ம உதவி செஞ்சதை நம்ம பேரிடம் சொல்லி காட்டக்கூடாதுமா. அப்ப அந்த மனம் வந்து நம்மளுக்கு என்னைக்குமே நல்லா இருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருக்கும்.
1: தருணம் இப்படிப்பட்ட தருணங்கள். சரிங்க, நன்றி நன்றி. இணைப்பில் வந்ததற்கு பூக்கள் பூக்கோம் தருணம் அப்படிங்கிற நம்ம நேயர்கள் பங்கேற்று பேசிட்டு இருக்காங்க. கண்ணடி மாளிகை நிகழ்ச்சியில் இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. அதாவது நம்மளுடைய செயல்கள் இருக்கும் இல்லையா, இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய பேர் சொல்லும் போது கேள்விப்பட்டிருப்போம், எனக்கு முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்லுவேன். முள்ளு தானாக குத்துமா?
3: நம்ம தான்
1: முள்ள குத்திக்கிட்டோம். அப்போ சொல்கிறது வந்து முள்ளு குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும், முள்ளு வந்து அதுவாக வந்து நம்மளை குத்தப்படுறது. அது மாதிரி கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது தானாக உடையுமா? அது தானாக உடைய வாய்ப்பு இல்லை, கண்ணாடியை நான் உடைச்சிட்டேன். அது இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்மை சார்ந்த செயல்களுக்கு காரணம் நாம் தான். அது நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்லை கெட்ட விஷயமா இருக்கட்டும், அதுக்கு காரணம் வந்து நம்ம தான். அதனால நல்ல விஷயங்களாக மாற்றி அமைக்க வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை தான். அப்போ தான் ஒவ்வொரு தருணமே பூக்கள் பூக்கும் தருணமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பூக்கள் பூக்கும் தருணமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் வந்து நம்ம நல்ல விதமாக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன கவிதை ஞாபகம் வருது. இது வந்து நான் சின்ன வயதில் வந்து படித்த ஒரு கவிதை. பூக்கள்னாலே எனக்கு முதல்ல இந்த கவிதை தான் ஞாபகம் வந்துடும். ஒரு நாள் வாழ்க்கை பூவுக்கு விடியும் முன்னே பறித்து அர்ச்சனை செய்து நூற்றாண்டு வாழ்க்கை வேண்டி தனக்கு. எல்லாருக்குமே அந்த கவிதை புரிஞ்சிருக்கும், இதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுட்காலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் வாழக்கூடிய பூவை பறித்து வந்து அந்த இறைவனுக்கு படைத்து தனக்கு 100 வருஷம் கேட்குறான் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை வந்து நினைவுபடுத்தும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளுக்கு நாம் தான் காரணம், மற்றவரையோ மற்ற செயல்களையோ மற்ற இதுகளை நம்ம குற்றம் சாற்றுவது அந்தளவுக்கு சரியாக இருக்காது. நாமே நம் செயல்களுக்கு பொறுப்புங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் பூக்கள் பூக்கும் தருணமாக இனிமையாக மாற்ற வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுடைய செயல்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய ஒரு அங்கமாக இருக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய அன்றாட செயல்களாக கூட இருக்கலாம். சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து அந்த காரணம் வந்து நம்மளாக தான் இருக்கிறோம். ஸோ நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவர்களையும் நல்ல நிலைமைக்கு நம்ம தான் உருவாக்கணும். குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க வேண்டியது வந்து இன்றைய பெற்றோர்கள். இன்றைய தலைமுறையினர் வந்து எவ்வளவோ அட்வான்ஸ்டாக இருக்காங்க, இன்றைய அறிவியல் வளர்ச்சி எவ்வளவோ ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்குது, அதை எந்தளவுக்கு பயன்படுத்த

0: பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்து அதை நல்ல விஷயமா ஆரோக்கியமா குழந்தைகள் மனசுல. ஏன் குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த பசுமரத்தாணி போல அந்த ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த பசுமரத்துல அந்த பச்சையை அப்படியே பதிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞராக வரும்பொழுது இந்த நாட்டைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைகள் மத்தியில் வந்து நம்ம பதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் அந்த குழந்தைகள்டருந்து நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் பூக்கள் அப்படிங்கிறது தனித்தனியாக பூத்தாலும் அதுக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்கிது அப்படின்னா வேர்லேருந்து தானே.
0: நிச்சயமா
1: அது மாதிரி தான் நம்முடைய குடும்பமும். ஒரு பூ வந்து மலரும் போது அந்த இடமே நறுமணமாக வாசனையாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டோம், அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சியான தருணங்களெல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையே அழகாக்கும்.
0: நிச்சயமா
1: அதுதான்
0: இந்த அழகான வரிகளோட நம்ம நிகழ்ச்சியுமே அழகா நிறைவு செய்திருவோம். பங்கேற்ற பங்கேற்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். கோகுலரசி
1: மற்றும் சூரியகலா,
0: நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பெண்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு தெரிந்த கவிதைகள் இல்ல சமையல் குறிப்புகள் இல்ல பயனுள்ள விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். விருப்ப பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 இந்த இரண்டு எண்களையுமே தோழிகள் அழைத்து விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்ப இணைப்புல காத்திருக்காங்க, யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க? விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: விருப்ப பாடல் வந்து கர்ணா படத்துல மேடம்,

0: படித்தல் பிடித்தவை மனதில் நின்றவை வேகமா சொல்லிடுறோம். குற்றால புறவும் மேடம்
1: சொல்லுங்க கேட்போம்.
0: திரியுட ரசத்த தவிராய வெளியே மேடம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தி கனி கழித்து வாழ்கவிகள் கொஞ்சம் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்ப சமண சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்ப தேனருவி திணையருவி வானில் வந்து ஒழுகும் தென் கவிரோம் அரிக்காலும் தீர்த்தாலும் ஒழுகும் பூனை இளம் பிறை முடித்தவேணி அலங்கார குற்றால திரிக்கூட மலையங்கள் மலையே. மேடம் ராகமா சொன்னாதான் அந்த பாட்டு மனசுல இருந்தது, அதனாலதான் மேடம் சொன்னேன். பாடமா படிக்க தெரியல அதனாலதான். நன்றி மேம், தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதோ வருகிறது நீங்கள் விரும்பிய பாடல்.

0: நேரம் நண்பகல் 12:07. ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இணைப்புல பேச காத்துட்டு இருக்காங்க. ஸ்நேகிதி யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஓடி விளையாடு தாத்தா கடந்தாரு.
0: சரி,
1: சின்ன நாக்கு சிமிலிங்கிற பாட்டு
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுலாம். நன்றி
0: நன்றி. இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்கும்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

தோழிகளின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேஹிதியே. இணைப்புல காத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்நேஹிதி யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கேட்டுருவோமா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைவருக்காகவும்.

0: மதுரையில் கிரீன் ஃபிலிம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
1: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் நண்பகல் 12:18. பேச காத்துட்டு இருக்கும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க கேப்போம்.
2: கண்ணாடியும் உறவும் அழகுதான், இரண்டும் உடையாமல் இருக்கும் வரை.
1: ஆமா, நிச்சயமா ஆழமான வரிகள். அதாவது விட்டு கொடுத்தலும் அதே மாதிரி சில இடங்களில் ஒரு சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த உறவுகளை நம்ம வந்து அழகா வச்சுக்கலாம் இல்லையா? நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததற்கு. நீங்க கேட்ட பாடலை அனைவரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் நண்பகல் 12:25. பெண்களுக்கான நிகழ்ச்சியாக வளம் வர கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இணைப்புல பேச காத்திருக்காங்க யார், இங்க இருந்து கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? செல்வி அம்மா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?

சங்கர் குரு படத்திலிருந்து ஏதாவது பாடல் கேட்டலாமா? நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி, வணக்கம்.
1: அன்பு சகோதரி அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்.
0: வணக்கம்.

0: யார் பேசுறீங்க?
1: மேட்டூர் ஓட்டம் 50 இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் மாப்பிள்ளைங்கம்மா. பாடல் என்னதான் சுகமோ வளரும் அன்பிலே, அந்த பாடலுங்கம்மா.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்க?
1: ஐக்கு ஒண்ணு சொல்றேங்கம்மா.
0: சொல்லுங்க கேப்போம்.
1: சிறிதளவு அன்பை பிறரிடம் செலுத்துங்கள், அது பெரிய முதலீடாக உங்களுக்கு கிடைக்கும்.
0: அன்புதான் பெரிய முதலீடு.
1: ஒரு குட்டியாண்ட ஒரு அன்பை நம்ம செலுத்தணும்னா அது பெரிய முதலீடா நமக்கு கிடைக்கும்மா.
0: சரிங்கம்மா, அன்புதான் பெரிய முதலீடு அப்படின்னு சொல்றீங்க.
1: கண்டிப்பாங்கம்மா, எவ்வளவுதான் நீங்க காசு பணம் வச்சிருந்தாலும் பெருசு, அதெல்லாம் ஒண்ணும் பெருசு கிடையாதுங்கம்மா. பிறருக்கு நம்ம செலுத்துற அன்புதாங்கம்மா, மற்றவங்களிடம் நம்ம செலுத்துற அன்புதாங்கம்மா பெரியது உலகத்திலேயே.
0: சரிங்கம்மா, அழகான வரிகள். பாடல் கேட்டுருவோமா?
1: ரொம்ப நன்றிங்கம்மா, உங்களோட பேசுனது மகிழ்ச்சிங்கம்மா.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து

0: பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின்போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறுதேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறுதேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை

0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை

4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 12:56. தொடர்வது பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं मैं हूं आपका कैलाश खेर
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना हर संकट का समाधान है भारतीय सेना भारत का गौरव है स्वाभिमान है भारतीय सेना

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் பகல் 1:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களாக இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடலாக கேட்கலாம் பாவை விளக்கு திரைப்படத்திற்காக ஜெயராமன் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது.
2: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
3: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
3: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
3: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
3: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
2: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
3: கண்ணசைவில் கோடி

இதயம் தொட்ட இனிமையான பாடல்கள், வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் பகல் 1:06. தர்மம் தலைக்காக்கும் திரைப்படத்திற்காக அடுத்த பாடல் கேட்கலாம். கே வி மகாதேவன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், TM சௌந்தரராஜன், P சுசீலா குரல்களில்.

இதயம் தொட்ட இனிமையான பாடல்கள், வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் பகல் 1:06. தர்மம் தலைக்காக்கும் திரைப்படத்திற்காக அடுத்த பாடல் கேட்கலாம். கே வி மகாதேவன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், TM சௌந்தரராஜன், P சுசீலா குரல்களில்.

0: மணி 4:02 ஆட்டக்களம். நீங்களும் பங்கேற்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30 மற்றும் 25:30 என்ற எண்களில். கமான், ஆர் யூ ரெடி?
1: கமான், ஆர் யூ ரெடி?
2: இன்று மாலை 4:02 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் கமான், ஆர் யூ ரெடி கேட்க மறக்காதீங்க. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தாயை காத்த தனையன் திரைப்படத்திற்காக. கேவி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் கேட்கலாம். TM சவுந்தரராஜன், P. சுசீலா இருவரின் குரல்களில்.

0: கமப்பா கரிசா, கமப்பா கரிசா, அப்படிதான் வரும். ஆமா, கமப்பா கரிசா, கமப்பா கரிசா.
1: என்ன என்ன, என்னைக்கும் இல்லாம ஸ்வரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, என்ன விஷயம்
2: அக்கா? உனக்கு விஷயம் தெரியாதா?
1: தெரியலன்னு தானே கேக்குறேன்.
2: நம்ம ஆகாஷவாணியில ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில கேமே இதான்க்கா.
1: என்னடா கேம், புரியலையே.
2: பரங்களை மையப்படுத்தி தான் ஒரு கேமே பண்றாங்க. அதுதான் இப்பவே ரெடி ஆயிட்டு இருக்கேன். கமப்பா கரிசா, கமப்பா கரிசா.
1: அப்ப நானும் ரெடி பண்றேன். மரி மரி நின்னே Come on, are you ready?

நேரம் பகல் 1:15. நினைவிலிருந்து நீங்காத கானங்கள், வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சங்கமம் திரைப்படத்திற்காக டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இவர்களின் குரல்களில்.

0: மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
1: நேரம் பகல் 1:20. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் TM சவுந்தரராஜன் P சுசீலா குரல்களில் பாடல் இதோ.

நேரம் பகல் 1:25. தித்திக்கும் தெவிட்டாத கானங்களாக கேட்டு ரசிக்கிறோம் ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் எங்கள் தங்கராஜா திரைப்படத்திற்காக. கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் இந்த பாடலை பாடியிருக்காங்க. TM சௌந்தரராஜன், P. சுசீலா.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள்.

0: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் பகல் 1:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஆசை முகம் திரைப்படத்திற்காக. எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைப்பில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்.

வாசித்தவன் முன்னே பழமாய் வந்தது நீயா இல்லை நானா? இளம் பருவத்தின் வாசலில் உருவத்தை பார்த்தது நானா இல்லை நீ?

நேரம் பகல் 1:40. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம். பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி இவர்களின் குரல்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். தலைநகர் அபுதாபியில் அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்

0: ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நவீன ஜெட் விமானம் அமீரக வான்வெளியில் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் அவரை வரவேற்றது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது தம்மை வான்வெளியில் அந்நாட்டு விமானப்படையின் விமானங்கள் வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நடவடிக்கை இந்திய மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கும் கௌரவம் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். இக்கடினமான தருணத்தில் ஐக்கிய அரபின் பொறுமையையும் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதமர் பாராட்டினார். அபுதாபி பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தேர்விற்கான தேர்வு கூட நுழைவுச் சீட்டு அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் மாணாக்கருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். கல்வி முறைகேடுகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ள மோசடி கும்பலின் நடவடிக்கையால் தகுதியுடைய மாணாக்கர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவ நாடாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி உலக சந்தைகளை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை ஏற்று பல வாரங்களாக பொதுமக்களை பண வீக்கத்தில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நடவடிக்கை மத்திய அரசின் பொறுப்புமிகு ஆட்சியையும் மக்கள் நலனே பிரதானம் என்ற தலைமைத்துவத்தையும் புலப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நலனையும் சமநிலையில் முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். முன்னதாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை ₹3.11 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முறையான தேசிய கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியே பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் என்று குறை கூறினார். அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முன்னதாக தொழில் வளர்ச்சி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கையில் அரசுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நீண்டகால கூட்டாண்மை குறித்தும் அவர் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள்

0: குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேக்கா அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இம்மாவட்டத்தில் 1,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குளம் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளுக்கும் வரும் மே 21ஆம் தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த உள்ளனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடிப்பு உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வில் பங்கேற்காத படகுகளுக்கு பதிவு சான்று ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இம்மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நாளை தேனி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தாலும் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கையம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதிக்கரையில் உள்ள கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து நடுப்பேட்டை வழியாக சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேலதாளங்கள் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கெங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. வேலூர் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:15. ஆகாஷ்வாணி
2: வானொலிக்கு 90.
3: காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது. நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்.
4: வானொலிக்கு 90.
5: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை.
6: கேட்கும் காற்றில் ஒரு உயிர் வீடும் கண்ணே வழிகின்றதா நெஞ்சு நனைகின்றதா.
5: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது. ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம். மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை தொன்

0: இன்றைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை, ஹைதராபாத், புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர் நலவாழ்வு தொடர்களான ஆரோக்கிய பாரதம், வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடர் இலக்கியம் பேசுவோம், 100 ஆண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன, ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை, திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்து சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்துக்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும், பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி உதவி கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பல பேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான

தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்றும் உங்களோடு அருணன்.

0: ஆகாஷ்வாணி
1: இந்த அன்புக்காரன்.

0: பண்பலை வானொலி
1: வானொலிக்கு 90
2: சற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கை குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: நேரம் பகல் 2:28 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது தெம்மாங்கு பாடல்கள். தெம்மாங்கு பாடல்கள் கிராமத்து இசையோடு இணைந்திருக்கக்கூடிய தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனி வரும் 25 நிமிடங்களும் முதல் பாடலாக வருகிறது. நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திலிருந்து.
1: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மதுரையில் கிரீன் ஃபேம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
1: என்ன விஷயம்
2: அக்கா, உனக்கு விஷயம் தெரியாதா?
1: தெரியலன்னு கேக்குறேன்.
2: நம்ம ஆகாஷவாணில ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில கேமே இதான்க்கா.
1: என்னடா கேம், புரியலையே.
2: பரங்களை மையப்படுத்தி தான் ஒரு கேமே பண்றாங்க. அதுதான் இப்பவே ரெடி ஆயிட்டு இருக்கேன். கமப்பா கரிசா, கமப்பா கரிசா.
1: அப்ப நானும் ரெடி பண்றேன். மரி மரி நின்னே
3: மணி 4:02
2: ஆட்டக்கலம். நீங்களும் பங்கேற்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களில். கமான், ஆர் யூ ரெடி?
3: கமான், ஆர் யூ ரெடி?
4: ஆம் நேயர்களே, இன்று மாலை 4:02 விளையாடலாம் ஆட்டக்கலம். தேமாங்க பாடல்கள் வரிசையில 2:41 நிமிடத்துல நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடல் அம்மன் கோவில் கிளக்காலை திரைப்படத்திலிருந்து.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தெம்மாங்க பாடங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில். 2:45 கேட்டு ரசிக்கவிருக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில், மனோ எஸ் ஜானகியின் குரலில், புதுநெல்ல புதுநாத்து திரைப்படத்திலிருந்து.

0: மதுரையில் கிரீன் ஃபேம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.
1: தெம்மாங்க பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைவான பாடலாக வருகிறது என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:51 PM.

0: இதுவரை தெமாங்கு பாடல்கள் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களை, தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், மதுக்கரை தாலுகா அலுவலகம், போத்தனூர் ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தேனி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைத்தூறல் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பலமோர் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 34.3 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 25.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் பகல் 2:59 தொடர்ந்து கேட்கலாம் எல்லோரும் பாட்டு. அதற்கு முன்னதாக செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா, கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா பிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

வணக்கம் நேயர்களே, நேரம் பிற்பகல் 3:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிவரும் நேரம் மெல்லிசை பாடல்களின் தொகுப்பாய் கேட்டு ரசிக்கலாம் மெல்ல வரும் பாட்டு.

நேரம் பிற்பகல் 3:10. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஹலோ திரைப்படத்திற்காக. தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன், கே எஸ் சித்ரா.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இதமான ராகங்களாய் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் அப்பு திரைப்படத்திற்காக. தேவாய் இசையில் வைரமுத்து வரைகள்ல சுஜாதா, ஹரிஹரன், ஹரிணி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.

0: மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.
1: நேரம் பிற்பகல் 3:23. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் காதலுடன் திரைப்படத்திற்காக. எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் விவேகா வரிகளில் கார்த்திக் சுஜாதா குரல்களில் பாடல் இதோ.

0: கமப்பா கரிசா, கமப்பா கரிசா, அப்படிதான் வரும். ஆமா, கமப்பா கரிசா, கமப்பா கரிசா.
1: என்ன என்ன, என்னைக்கும் இல்லாம ஸ்வரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, என்ன விஷயம்?
2: அக்கா, உனக்கு விஷயம் தெரியாதா?
0: தெரியல.
2: மணி 4:02 ஆட்டக்களம், நீங்களும் பங்கேற்க அழைக்கலாம். 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25:30 மற்றும் 25:30 என்ற எண்களில் கமான் ஆர் யூ ரெடி.
3: அடுத்த நிகழ்ச்சியாக 4:02 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் கமான் ஆர் யூ ரெடி. நேரம் பிற்பகல் 3:30. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பூவேலி திரைப்படத்திற்காக. பரத்வாஜ் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இவர்களின் குரல்களில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் பிற்பகல் 3:37. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் உன்னுடன் திரைப்படம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி,

0: விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஹரிஹரன் குரல்ல பாடல் கேட்டு முடிச்சோம் உன்னை தேடி திரைப்படத்திற்காக.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

உன்னிகிருஷ்ணன் மற்றும் சோபனா குரல்களில் பாடல் கேட்டு முடிச்சும் கனவே கலையாதே திரைப்படத்திற்காக. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் நட்புக்காக திரைப்படத்திற்காக.

நிறைவடைகிறது மெல்ல வரும் பாட்டு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரவுனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:02 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: நேரம் மாலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆட்டக்களத்துல இன்னைக்கு என்ன ஆட்டக்களம்?
1: அதற்கு முன்பாக இனிய மாலை வணக்கம் கூறி நிகழ்ச்சி இணைவது நான் பிரகாஷ்ராஜ்,
0: மற்றும் ஜானகி,
1: மற்றும்
3: சூரியகலா.
1: இன்னைக்கு நம்ம மூணு பேரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியா உற்சாகமா விளையாட போறோம். என்ன விளையாட போறோம் அப்படின்றதான் இன்னைக்கு டாஸ்க்.
0: என்ன விளையாட போறோம்?
1: அடிப்படையாக கொண்ட நம்ம வரிகளை தாங்கிய பாடல்கள் நம்ம ஒலிக்க இருக்கும். அதே பாடல்களை நேயர்களும் பாடி காட்டுவாங்க.
0: அதே மாதிரி பாடி காட்டிடுவாங்க.
1: அதே மாதிரி பாடி காட்டுவாங்க. நம்ம நேயர்கள் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அதை வந்து செஞ்சு காட்டக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள்.
0: கண்டிப்பா. சும்மா நினைச்சீங்களா நம்ம நேயர்களை எப்படி பாடுறாங்கன்னு மட்டும் பார்ப்போம்.
1: கமபா கரிசா, கமபா கரிசா,
0: கமபா கரிசா பாடுறது
1: அதுக்கப்புறம் தான் வர மாட்டேங்குது. அழைக்கலாம். 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்களில். இன்னைக்கு விளையாட்டு கமான் ஆர் யூ ரெடி?
0: ஆமா கண்டிப்பா, கமான் ஆர் யூ ரெடி. நேயர்களும் ரெடியா காத்துட்டு இருப்பாங்க.
1: முதல் நேயர் யார், எங்கிருந்து வராங்கன்னு பாக்கலாமா? வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? ராமநாதபுரம் மாவட்டம். பெயர் சொல்லுங்க. சுமதி. ரெடியா இருக்கீங்களா? முதல் நேயரா வந்திருக்கீங்க சுமதி. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நெசவு தொழில் செய்யறீங்க. ஓகே, உங்களுக்கான முதல் ஸ்வரம் பாட்டு ஏதோ வந்துட்டு உங்களுக்காக கேட்டு அதே மாதிரி பாடிக்கிறீங்க. ஓகேவா?
0: கேட்டுக்கோங்க சுமதி, அப்படியே பாடிடணும்.
1: கண்டிப்பா. ஓகே. இதே மாதிரி பாடி
4: காட்டுங்க.
1: வேற ஏதாவது வந்திருக்கீங்க, ட்ரை பண்ணி பாருங்க.
0: இன்னும் ஒரு தடவை கேக்குறீங்களா?
1: ஓகே. முயற்சியை பாராட்டுறோம்.
0: இத பாடலாமா?
1: இதுக்கு அதுவே பரவாயில்ல.
0: நன்றி.
1: ஓகே, எனவே ட்ரை பண்ணாங்க நேயர்கள், ட்ரை பண்ணாங்க, அழகா ட்ரை பண்றாங்க. அதுக்காக வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம்.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசலாம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும்

0: ஃபிட்னஸ் பீரோ திருச்சி.
1: கமான் ஆர் யூ ரெடி அப்படின்ற இன்னைக்கு ஆட்டக்கலத்துல உற்சாகமா பரபரப்பா போயிட்டு இருக்கு இல்லையா சூரியகலா?
2: ஆமா நிச்சயமா,
1: கண்டிப்பா. இப்ப அடுத்த நேர் இணைப்புல காத்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்கம்மா. சரி புஷ்பலதா, கமான் ஆர் யூ ரெடி? ரெடியா வந்துட்டீங்களா?
3: இங்கதான் இருக்காரு,
1: இங்கதான் இருக்காரு, பாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு.

0: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, இல்லைன்னா அவரை பாட சொல்லிடுவோம். சரி, உங்களுக்கான ராகத்தை கேட்டலாமா?
1: பாடறியே படிப்பறியே
0: பாடுறீங்களா? கண்டிப்பா உங்களுக்காக இது வந்துட்டே இருக்கு.
1: படிப்பறியே
0: பாடுங்க, கேக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்.
2: பாடறியே படிப்பறியே
0: சூப்பர் சூப்பர், அருமையா பாடிட்டீங்க.
3: ஓகே சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திக்கலாம். நேரம் மாலை 4:09 ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
0: இதுக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில ராகங்களோட நம்ம விளையாடிட்டு இருக்கோம்.
4: Come on, are you ready?
0: யார் ரெடியா இருக்காங்க அடுத்து? வணக்கம்.
5: ஆனந்தகுமார்
0: இசை கீற்று ராகமா வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: ரொம்ப சிம்பிளா இருக்கும்.
1: ஆமா நீங்க அமைதியா இருக்கீங்க அதனால உங்களுக்கு ஈஸியா வந்துருச்சு.
2: பாரு மேடம்,
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப அருமை ரொம்ப அருமை.
1: ஆமா கரெக்டான ஆளுகிட்டதான் நம்ம இந்த ராகத்தை வந்து போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன்.
0: ரொம்ப அருமை ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா.
1: அருமையா பாடுனீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசலாம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3 ஸ்டார் ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5 ஸ்டார் ஏசி எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7 kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: கண்டிப்பா உற்சாகமா விளையாண்டு இருக்கோம். ஆட்டக்களம் ராகங்களா
0: கேட்டு இருக்கோம். போயிட்டு இருக்குல்ல, அதனால நேர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க
1: நினைக்கிறேன். பிரகாஷ்
0: நீ
1: பிராக்டிஸ் இன்னும்
4: சொல்லவும், பிரகாஷ் தான் என் குரு.
1: கண்டிப்பா
0: ஓகே, தொடர்ந்து
1: ரெடி
0: நிகழ்ச்சியில விளையாட காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வசந்தி பேசுறீங்க. எங்க இருந்து? கோமதிபுரத்துல இருந்து. நீங்க பேசுறது சரியா கேக்கல.
1: சரியா கேக்கலமா?
0: எங்க இருந்து பேசுறாங்க? வேலை பார்த்துட்டே பேசுறாங்களாமா? எங்க இருந்து பேசுறீங்க?
1: சரி, உங்களுடைய இணைப்பு சரியா இல்லை. 4:13 நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் ரெடியா காத்துட்டே இருக்காங்க, பேசிடலாம்.
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: ஓகே, தொடர்ந்து அழகான
1: வந்துட்டாங்க நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3
0: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கமான் ஆர் யூ ரெடி அப்படிங்கிற நிகழ்ச்சி ஆட்டக்கலம்ல அழகா கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: நேரம் மாலை 4:15 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ்வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
0: நாலு மணி 17 நிமிஷத்துல நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களத்துல. இன்னைக்கு கமான் ஆர் யூ ரெடி ராகங்களை வச்சு நேயர்களும் அடிப்போலியா சூப்பரா விளையாண்டு இருக்காங்க இல்லையா சூரியகலா?
1: ஆமா, அடுத்த நேயர் சந்திக்கலாமா?
0: கண்டிப்பா சந்திக்கலாம். இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? சொல்லுங்க முனீஸ்வரி, ரெடியா இருக்கீங்களா ராகத்தை பாடுறதுக்கு? சரி, உங்களுக்கான ராகம் கேட்டலாமா? நல்லா புரியற மாதிரி போட்டுருவோம். எப்படி ஈஸியா இருக்கா?
1: என்னாச்சு சிரிக்கிறீங்க
0: முனிச்சரி? எவ்வளவு ஈஸி, இந்தா போட்டுருவோம். அவ்வளவு
1: சொல்லிருவாங்க.
0: இப்ப முனிச்சரி பாட போறாங்க. சூப்பர் சூப்பர். கண்டிப்பா இன்னும் ஒரு தடவை பாடுங்க கேப்போம். நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு ரொம்பவே அருமையா சந்தோஷமா.
1: நம்மளே நிகழ்ச்சி ரொம்ப உற்சாகமா போயிட்டு இருக்கு இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா. 4:18 நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில அடுத்துதான் நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: 4:18 ஆட்டக்கலம்.

0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். கமான், ஆர் யூ ரெடி?
1: கமான், ஆர் யூ ரெடி? அடுத்த நேயர் சொல்லுங்க. சொல்லுங்க காசிமாயன், ராகம் பாடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா?
2: முயற்சி பண்றேன்.
1: கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இது உங்களுக்கான ராகம்.

0: இன்னும் ஒரு முறை உங்களுக்காக காத்துட்டே இருக்கு, கேளுங்க. அதாவது சரிகமா ராகத்தை வந்து நாங்க கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டு பாடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். முயற்சி பண்றீங்களா? நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:20 நம்ம நேயர்கள் பங்கு பெற்றிருக்க கமான் ஆரி ரெடி விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம் நேயர்களே, இணைந்திருங்கள் காற்றலைகளை.
1: மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம், காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
0: கமான் ஆர் யூ ரெடி விளையாண்டுட்டு இருக்கோம். 4:20 நம்ம கூட விளையாட போற அடுத்த நேயர் யார், எங்க இருந்துன்னு கேட்டலாமா? நேயர்கள் வர வேண்டிய எண்களை சொல்லிடலாமா?
2: 25, 30, 170 புதிய நேயர்களும், 25, 30, 171 என்ற எண்ல நிலையத்திற்கு அறிமுகமான எல்லா நேயர்களும் வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போட.
0: இப்போ இணைப்புல நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
3: மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
0: ஈஸ்வர்லால், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: நிகழ்ச்சி நல்லா சூப்பரா, புத்தம் புதிய நிகழ்ச்சிகள்
0: கேட்டீங்களா?
4: பாருங்க
2: எப்படி பாடுறாங்க.
0: கண்டிப்பா நானு ரெடியா இருக்கேன். சரி, அப்படியே வேகமா போயிருவோம். கண்டிப்பா நம்மளும் வேகமா போனோம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு, ரொம்ப அருமையா பாடினீங்க. 4:22 நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களத்துல. கமான் ஆர் யூ ரெடி இணைப்புல நேர்கள் அடுத்து வந்துட்டே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். நேர்கள் வர வேண்டிய எண்கள் வந்து 25, 30, 170, 25, 30, 171, 0452 என்ற மதுரையின் முன்னிலைப்போடு வரலாம், நேர்கள் பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க உக்கிரபாண்டி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி,
2: தில்லானா எல்லா பாட்டுமே நீங்க முயற்சி பண்ணணும்.
0: கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே போட்டுருவோம். சரியா? பாடிடலாமா? நேத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணீங்களோ? நிகழ்ச்சி கேட்டுட்டே இருந்து ஆட்டக்காலத்தில் இப்படி பாடிடுவோம் அப்படின்னு வந்து பாட ஆரம்பிச்சாச்சு விக்ரபாண்டியன். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக பாடினீங்க. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. 4:23 ஆட்டக்காலம் நிகழ்ச்சியில் கமான் ஆர் யூ ரெடி நேர்களும் ரொம்ப அருமையாக பாடிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசிடலாமா? சூரியகலா பேச.

0: எல்லாம் நிச்சயமா. வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் வந்துட்டாங்க, பேசிடலாம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்,
3: சொல்லுங்க, உங்க பேர் எங்கேருந்து பேசுறீங்க?
2: உடலும் உள்ளமும் நலந்தானா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மதியாரணம் மேடம்.
3: நிலையத்தில் எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
3: சரி, உங்களுக்கான ராகம் கேட்டுடலாமா?
2: பயப்படலாம்
3: வேண்டாம், ரொம்ப அருமையா பாடிடுவீங்க. இத உங்களுக்கான ராகம். முன்னாடி உள்ளதெல்லாம் திருப்பி ஒரு தடவை போடுறேன், கேட்டுட்டு பாடுறீங்களா? சரி, இப்ப பாடுங்க. என்ன காத்து தான் வருது?
0: இல்ல, அவங்களாலே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல.
3: நன்றி, நன்றி. இணைப்புல வந்து ரொம்ப அருமையா பாடினீங்க, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு 4:25 நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இது
4: வணக்கம்.
3: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா நேயர்கள் வர வேண்டிய எண்களை சொல்லுங்க.
4: 0452 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில்
3: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம், பேசலாம், இணைப்பில் இருக்கீங்க.
3: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: அபிராமி பேசுறீங்க, ஓகே. அபிராமி ரெடியா இருக்கீங்களா? ஓகே, விளையாடுறதுக்காக அபிராமி காத்திருக்காங்க.
3: உங்களுக்கான ராகம் இதை வந்துட்டே இருக்கு.
4: ரொம்ப ரொம்ப சிம்பிள், அபிராமி பாடுங்க.
3: சூப்பர் சூப்பர், அருமையா பாடு.
4: அருமை அருமை அருமை அருமை.
3: ஏன்னா இது வந்து பாடலோட அப்படியே சேர்ந்தது இல்லையா,
4: அதனால ஈஸியா படித்தாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இருந்தாலும் கஷ்டம்
3: தான், பிராக்டிஸ் போயிட்டே பிரகாஷ் இல்லையா.
4: ஓகே, அருமை அருமை. தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம்.
3: கண்டிப்பா, இணைப்புல அடுத்த நேயர் வந்துட்டே இருக்காங்க, பேசிடலாம்.
4: வருக, வணக்கம்.
3: வணக்கம், இணைப்புல இருக்காங்க.
4: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம்.
3: ஆகாஷ்வாணி ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கோம், இணைப்புல வந்துட்டாங்க நேயர். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம வணக்கம் வந்துட்டாங்க இணைப்புல. யார், எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து? தமிழ் செல்வி. எங்க இருந்து பேசுறீங்க தமிழ் செல்வி? எங்க இருந்து பேசுறீங்க? செல்லூர்ல இருந்து தமிழ் செல்வி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, தமிழ் செல்விக்கான ஸ்வரம் இதோ வந்துட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிள், தமிழ் செல்வி பாடுங்க. ஓகே, உங்களுக்காக இதோ ஒன்னும் ஒரு முறை.
3: பாடுங்க தமிழ் செல்வி. கேக்குறது
4: இது என்ன சொல்றது, தெளிவா கேக்குது எங்களுக்கு. இன்னும் ஒரு தடவை அவங்களுக்காக.
3: சரி, உங்களுக்காக இன்னும்
4: ஒரே ஒரு முறை.
3: கேக்குதா?
5: கேக்குதுங்க.

0: பாடுங்க இப்ப. பாட்டு எங்கேயோ போகுது இல்லையா?
1: சிங்காரி சிங்காரி
0: அப்படின்னு வருது அதுல. சரி
1: ஓகே, அழகா தமிழ் செல்வி இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க,
0: முயற்சி பண்ணுங்க. அந்த ராகத்தோட மேட்ச் பண்ணிட்டீங்க தமிழ் செல்வி.
1: ஓகே, புதுசா ஒரு சுரம் இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. தமிழ் செல்வி ரெடி பண்ணது அழகா இருக்கு
0: கேக்குறதுக்கு.
1: நேர மாலை 4:29.
0: நேரமாலை 4:29 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ.
1: வசந்த் தன்கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் தன்கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: நாம் இணைந்திருக்கின்றோம். இது அதிரடியான ஆட்டக்களம், ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம்.
1: நேர்கள்லாம் சூப்பரா ரெடியா வந்து பாடிட்டு இருக்காங்க இல்லையா?
2: எஸ். அடுத்த நேயர் யார், எங்க இருந்து வராங்கன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில பங்கேற்க 04-52 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற நேர்கள் வரலாம்.
1: வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். காரைக்குடியில இருந்து சுவாமிநாதன், ரெடியா இருக்கீங்க? சுவாமிநாதனுடைய அந்த பேச்சுல ரெடியா இருக்காரு அப்படின்னு தோணுது.
1: ஆமா.
2: ஓகே, உங்களுக்கான ஸ்வரங்கள் இதோ பாட்டு வந்துட்டே இருக்கு.
1: நேர்களாலே முடியல
2: இவங்க நம்மள அப்படின்ற மாதிரி. இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க சுவாமிநாதன், உங்களுக்காக இன்னொரு தடவை நாங்க பாட்டு அந்த பாட்டு போடுறோம். ஓகே.
1: இப்ப சாமிநாதன் பாட போறார்.
2: அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பாடுனது தாம் தக்கு தக்கத்துக்குன்னு வருது. நீங்களா ஒரு புதுசா ஒன்று பாடுறீங்க சுவாமிநாதன்.
1: நல்ல முயற்சி இல்லையா?
2: இன்னும் ஒரு தடவை அவங்களுக்காக பிளே பண்ணி பாடுவோம். இன்னொரு தடவை கரெக்டா பாடுவார் இப்ப சுவாமிநாதன்.
1: ஓகே. எங்களுக்கு நீங்க பாடுறது
2: கேக்கல.
1: இணைப்பு வந்து சரியா
2: இல்லன்னு
1: கேக்குது. பாடுங்க. அது வந்து நல்லா வருது இல்லையா? தாம் தக்கு தக்கத்துங்கம்மா, தாம் தக்கு தக்கத்துங்கம்மா.
2: நாங்களே இப்ப ரெடி ஆயிட்டோம் இப்பலாம் பாடுறதுக்கு. ஓகே சுவாமிநாதன், ரொம்ப அருமையா ட்ரை பண்ணீங்க. வாழ்த்துகள். வாழ்த்துகள்.
1: நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:32 ஆட்டக்களத்துல விளையாண்டுட்டு இருக்கோம். கம் ஆன்,
2: ஆர் யூ ரெடி? ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நேர்களே.
1: கண்டிப்பா கேட்டு வந்தலாம் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: மதுரையில் கிரீன் ஃபேம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
4: நேரமாலை 4:38, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஆட்டக்கெல்லாம் சும்மா அதிரடியா உற்சாகமா அட்டகாசமா விளையாடிட்டு இருக்கோம். கண்டிப்பா நேயர்களும் ரெடியா இருக்காங்க அடுத்து பேசுறதுக்கு.
5: 25, 30, 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25, 30, 171 இந்த எண்கள்ல வரலாம்.

0: பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் ராகங்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் நேயர்கள்கிட்ட. 4:39 நம்ம ஆட்டக்கலத்தில் அடுத்த நேயர் பங்கு பெற காத்துட்ருக்காங்க.
2: யார், எங்கேருந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம்

0: 41 நிமிஷத்துல கமான் ஆர் யூ ரெடி விளையாட காத்திருக்காங்க அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: ஆட்டுக்கிழமை நிகழ்ச்சியில சொல்லுங்க. உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்கம்மா.
1: உங்களுக்கான
0: ஈஸியா ஒண்ணு குடுத்துருவோம். ஒரு முறை கரெக்டா கேட்டு பாடுறீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு போட்டியா இன்னொருத்தர் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க பாடலன்னா அவர் பாடிடுவாரு. சீக்கிரம் பாடுங்க.
2: நிகழ்ச்சியில ஸ்வரங்களை மையப்படுத்தி அழகான பாடல்கள் முடிச்சிட்டு இருக்கு. அதையே நேர்கள் ரொம்ப சூப்பரா பாடிட்டும் இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் யாரு இங்க இருந்து வராங்க பாக்கலாம். வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான
3: பயங்கரமா மழை வர மாதிரி இருக்கு. மழை வந்ததுன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மதுரையில மழை பெய்யா?
2: மழை பெய்யுற மாதிரி இருக்கு.
0: நாங்களும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம்.
3: இசை
0: மழையில
3: நாங்க நினைய தயாரா இருக்கோம்.
0: அதான் அடுத்து சொல்ல போறீங்க.
2: இசை மழையில நினைய தயாரா?
3: ஒண்ணு

0: நினைச்சோம்ங்க
1: கண்டிப்பா.
2: உங்களுக்கான இசை கீற்று இதோ உங்களுக்காக.
1: பாடிடலாமா?
2: ரொம்ப டஃப் இல்ல, கம்மிதான் கம்மிதான், ரொம்ப கம்மி.
3: சொல்லி கொடுக்குறாங்க.
1: சரி, இன்னொரு முறை கேளுங்க. ஒரு ரெண்டு மூணு
2: எழுத்துதான் சொல்லுங்க, பாடுங்க,
1: கண்டுபிடிச்சிருவோம்.
3: பாடணும் அப்படின்லாம் இல்ல,
2: நீங்க பாடுங்க. ரொம்ப அருமையா பாடி முடிச்சீங்க, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நேரில் கேட்டு இருக்கிறவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, நேரம் மாலை 4:45 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: நாலு மணி 46 நிமிஷத்துல ஆட்டக்களத்துல விளையாண்டிட்டு இருக்கோம். கம் ஆன், ஆர் யூ ரெடி? வாங்க நேயர்களே, விளையாடலாம். கமான் ஆர் யூ ரெடி இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: வரணும் அப்படின்னு முயற்சி பண்ற நேயர்களுக்கு எண்களை ஒரு முறை சொல்லிடலாமா சூரியகலா?
3: நிச்சயமா சொல்லிடலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 அப்படிங்கிறது மதுரையோட முன் இணைப்பு எண்.
1: இதோ வந்துட்டாங்க அடுத்த நேயர், பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: இணைப்பில் இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்களோ, ட்ரை பண்ண.
1: ஆமாம், எப்படி பாடணும் அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்காங்க.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
7: ஆ,
1: சொல்லுங்கம்மா. ஆமாம், நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்காக தான். சொல்லுங்க, என்ன பாட்டு? பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன ராகம் பாட போறீங்க? உங்க பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? சரி, சூப்பர். சகுந்தலா தேவி பாதி பாடினா கூட போதும். நல்லா கேட்டு எப்படியாவது பாடிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சகுந்தலா தேவி. இந்த பாடுங்க சகுந்தலா தேவி.
2: ரைட், ஓகே,
1: பாடுங்க. போகுதே போகுதே, என்ன பண்றது?
7: வரமடையுது.
1: முடிஞ்சாலும் முயற்சி பண்ணீங்க.
2: தக தக தக தீர தீர தீர தக தக தக தீர தீர அதை விட சொல்லிக்கலாம்ல.

0: ட்ரை பண்ணி பாடி முடிச்சிருவாங்க. ஓகே, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, சகுந்தலா தேவியம்மா ரொம்ப அருமையா ட்ரை பண்ணீங்க. உடைய ட்ரை பண்ணதுக்காகவே வாழ்த்துக்கள் சொல்றோம். நேரம் மாலை 4:48 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம்.
1: கம் ஆன், ஆர் யூ ரெடி? ரெடியா? நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது அற்புத மல்லிகா.
0: ஆ, ரெடியா இருக்காங்க மல்லிகா? ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்காக ஸ்வரங்கள் இதோ. ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆ, பாடுங்க.
1: ஆமா, அதுக்கப்புறம் தானே விஷயமே இருக்கு. பாடுங்க பாடுங்க,
0: ராஜதீபமே விட்டுருங்க, அதுக்கப்புறம் போடுங்க.
1: அதுக்கப்புறம்
2: தான்
1: பாடுங்க பாப்போம். ராஜதீபத்துக்கு அப்புறம்
0: இப்ப சூரியகலா வேற ரெடியா இருக்காங்க பாடுறதுக்கு.
1: ஆமா, நீங்க பாடல என்ன சூரியகலா பாடிடுவாங்க.
0: ரெடி ரெடி மேடம், பாடுங்க.
1: நேரம்
0: 4:50 தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
0: பாருங்க, பாலசுப்ரமணியம் சார் ரெடியா இருக்காரு. வேற அவருடைய ஆர்வத்தை நினைச்சு
1: நேத்துல இருந்து ஒரு ராகத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காருல்ல, அந்த ராகம்

இன்னொரு தடவை உங்களுக்காக.

0: ஓகே
1: பாடுங்க.
2: தீர தீர தீர மாமா, தீர தீர தீர மாமா. இதுதான் சார் எனக்கு.
3: கமப்பா கரிச, கமப்பா கரிச, சனி நீ நீ நீ நீ கமப்பா கமப்பா. அப்படிதில் வருது
2: எங்களுக்கு.
3: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில கமான் ஆர் யூ ரெடி, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு.
1: இணைப்பில் காத்திருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து?
1: நான் சொல்றது எனக்கு கேக்குது.
3: வணக்கம் சொல்றது ராமநாதபுரத்திலிருந்து
1: முத்து.
3: முத்து, ஓகே ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான இசை கீற்று

0: ஈஸியா
1: ரொம்ப ரொம்ப
0: பாடிடலாம்.
1: ஈஸி. முத்து சார் பாட போறாரு, ரெடி சார். ஈஸி சார், இது ரொம்ப ஈஸி சார்.
0: ஆமா பாடுங்க பாடுங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா பாடுறீங்க.
1: இன்னொரு தடவை இசைக்கிட்டு போட்டு சாரை கரெக்டா பாட வைக்க போறோம். முத்து சார் சார் இன்னொரு தடவை கேளுங்க.

0: சார், தேங்க்யூ சார். ஓகே, ரொம்ப அருமையா உற்சாகமா போயிட்டு இருக்கு. நேரம் மாலை 4:53. நாம் எழுதிருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில கமான் ஆர் யூ ரெடி, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு.
1: விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாடிட்டு இருக்கோம். இது ஆட்டக்களம்.

ஆ ரைடி சார், ரைடி. ஈஸி சார், ஈஸி சார்.

0: நேரம் மாலை 4:54 ஆயிடுச்சு. நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு விளையாண்டோம்.
1: Come on, are you ready?
2: Are you ready?
0: ராகங்களின் அணிவரிசையா இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சி இருந்துச்சு இல்லையா?
1: ஆமா, நான் கூட நேர்கள் வந்து ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு கரெக்டா
3: சொல்லிட்டாங்க.
1: ஸ்வரங்களுக்கு வந்து சில பேர் வகுப்புகள் போறாங்க, கர்நாடக இசை அந்த மாதிரி பழகிறதுக்கு போறாங்க. பட் ஆனா திரை இசை கேட்டு நம்ம மனசுல எவ்வளவு தூரம் ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கேம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையிலேயே நேர்கள் ரொம்ப சூப்பரா ட்ரை பண்ணாங்க,
0: ரொம்ப அருமையா பங்கேற்றாங்க. இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில பங்கேற்க முயற்சி செய்த கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது ஜானகி
1: மற்றும் பிரகாஷ்ராஜ்
3: மற்றும் சூரியகலா.
0: நன்றி நேயர்களே.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
1: சென்னை அஞ்சலாக
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3 இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 5:03 நிமிடம். ரத்தத்தின் சொந்தமாய், ரகசியத்தின் வெளிச்சமாய், உறவின் உண்மை இங்கு உணர்வின் மதிப்பிற்கு சொந்தம் குடும்பம் தானே. ஏன்னா ரத்தத்தில் தொடங்கி உறவு இறப்பில் முடிவதால் உறவுக்கு உயிர் பலம் கொடுப்பதும் இந்த குடும்பம் தான். மதிப்போம் நம் மரணம் வரை நம்மில் நம்முடைய குடும்பத்தை. அனைவருக்கும் இனிய உலக குடும்ப தின வாழ்த்துக்களோடு இன்றைய மாலை தின்றல் நிகழ்ச்சியில் குடும்ப பாடல்களாக கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். குடும்பத்தோடு இணைந்து கேட்டு ரசிக்கலாம். இது மாலை தின்றல்.

டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவங்க குரல்ல பாடல் கேட்டோம். நேரம் மாலை 5:08, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. மனமயக்கும் பாடல்களோடு நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சர்வதேச குடும்ப நாள் இன்று மே 15 ஒட்டி அழகான குடும்ப பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். குடும்பம் என்பது கொடுத்து மகிழ்வதே, அன்பை கொடுத்து, பாசத்தை கொடுத்து, பண்பை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து இன்பமாய் வாழும் இடம் குடும்பம். தனக்கு

என்ற வார்த்தை மறைந்து நமக்கு என்ற வார்த்தை பிறக்குமிடம் குடும்பம். சிந்தனையில் வேறுபட்ட போதிலும் ஒன்றுபட்டு வாழுமிடம் குடும்பம். மீண்டும் ஒருமுறை சர்வதேச குடும்ப தின வாழ்த்துக்களோடு ஒலிக்கின்றது பாடல் மகாநதி திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:14. குடும்ப உறவுகள் இருப்பிடம் என்பது அன்பின் கூடு, நகைச்சுவை மைதானம், அறிவின் பள்ளி, இன்பத் தோட்டம், கருணையின் கோவில். இதுவே நம் குடும்பம். ஒழிக்கின்றது ஒரு அழகான ஒரு பாடல், இந்தியன் திரைப்படத்திலிருந்து.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் உமாரமணன், சோபனா ஆகியோர் பாடிய பாடல். அழகான பாடல் கேட்டு முடித்தோம். குடும்ப உறவுகளை மையப்படுத்தி அழகான பாடல் வரிகள். அந்த பாடல் கேட்டோடனே தெரிஞ்சிருக்கும் அந்த பாடலுடைய என்னென்னலாம் காட்சிகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி அழகான ஒரு பாடலும் கேட்டு முடித்தோம் மகாநதி திரைப்படத்திலிருந்து.

0: கேஜே யேசுதாஸ் உங்கள் குரலில் பாடல் ஒலித்தது இந்தியன் திரைப்படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
0: சர்வதேச குடும்ப நாள் இன்று. ரொம்பவே அழகான குடும்பங்களை மையப்படுத்திய சூப்பரான சாங்ஸ் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். குடும்பம் அதாவது வீடு என்னும் கூட்டுக்குள் அன்பெனும் சத்தத்தை கீச்சிடும் பாசப்பறவைகள் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே. குடும்பம் அப்படின்றது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்படு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அதை சொர்க்கமாக்குறதும் நரகமாக்குறதும் நம்முடைய செயல்களில் தான் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு கேட்க போகிறோம். கற்பூரமுல்லை அப்படின்ற திரைப்படத்திலிருந்தும் பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்தும் சூப்பரான பாடல், குடும்ப பாடல் இது உங்களுக்காக.

நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

நேரம் மாலை 5:32 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குடும்பங்களை மையப்படுத்திய அழகான பாடல்களோடு இன்றைய மாலை தென்றல். குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்கும் பிணைப்பு வெறும் இரத்தத்தால் ஆனது மட்டுமல்ல, அது அன்பு மரியாதை இவற்றாலும் ஆனதுதான். அழகான வரிகள் சொல்லி இப்போ ஒரு அழகான பாடல் கேட்டு வரலாம். சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுஜாதா அவங்க குரலில்.

வானம் இடிந்து விழுந்தாலும் தாங்கும் தூண்கள் இரண்டு உண்டு. ஒன்று அப்பா என்னும் வைராகியம், மற்றொன்று அம்மா என்னும் கருணை. காலில் முள்ளு குத்துனா கண்ணீர் கண்ணீர் வர்றது அம்மாவுக்கு, ஆனால் வாழ்வில் முள் குத்துனா கண்ணீரை மறைச்சு வாழ்றது அப்பா. ரெண்டு பேருமே நம்முடைய என்ன சொல்கிறது, தாய் தந்தையை போற்றுவோம், அதுவே நம்முடைய தலையாய கடமை அப்படின்ற அழகான வரிகள் சொல்லி இன்றைய நிகழ்ச்சி மாலை தென்றல்ல குடும்பங்கள் கொண்டாடும் சிறப்பான பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம் மாலை தென்றல்ல. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வரலாம். தவமாய் தவம் இருந்த திரைப்படத்திலிருந்து

பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சர்வதேச குடும்ப நாள் என்று குடும்ப நாள் குடும்பத்தை மையப்படுத்திய அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கண்ணீரை துடைக்க 4 கைகள் இருக்கும் இடம் அதுதான் நம்முடைய குடும்பம். சிரிப்பை பகிர 100 காரணங்கள் இருக்கும் இடம் அதுதான் நம்முடைய குடும்பம். விழுந்தால் தூக்கிவிடும், தவறினால் திருத்திவிடும், நெற்றியில் கைத்தட்டும், தோல்வியில் கை கோர்க்கும், அதுவே நம்முடைய குடும்பம். உலகமே எதிர்த்து நின்றாலும் நாங்கள் இருக்கிறோம். முதுகுக்கு பின்னால் நிற்கக்கூடிய அந்த படை தான் நம்முடைய குடும்பம். அது இரத்த சம்பந்தம் கிடையாதுங்க, அது ஆத்ம சம்பந்தம். வீடு அப்படின்றது செங்கல்லால் ஆனது கிடையாது, உறவுகளால் கட்டப்பட்ட கோவில் அது. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் சர்வதேச குடும்ப நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலாக ஒலிக்க இருக்கின்றது பசங்க திரைப்படத்திலிருந்து. இதோ அழகான பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள்.
2: நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: India's total exports comprising merchandise services are estimated at $80.8 billion in April 2026, registering a robust growth of 13.6% over April last year. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி
2: 6:10 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேலை.

நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று நம் பண்பலையில் ஒழிக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன் அவர்கள் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டேது ஹிட்டர், 20:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலாவில் முத்தான மோதிரை வழங்குகிறார் முனைவர் மு இளங்கோவன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரையும் கடித மலர்கள். 10:00 மனதை வருடும் இனிய பாடல்களுடன் பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து 11:00 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்சி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராயிச்சு இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி இந்த யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டாசு அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். அது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முதல் மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம். 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
0: தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கம்.

0: உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000-க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமஸ் இங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்கப்பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி

0: குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் மாலை 6:40.
4: காலத்தை வென்ற ஆகாய குரலும் ஆகாஷ்வாணிக்கு 90. காற்றலை வழியே கவிதை பாடி, ஊர் உலக செய்திகளை இல்லம் தேடி, அறிவுரை பல தந்து ஆசானாகி, அன்று முதல் இன்று வரை ஓயாத ஒளி அகில இந்திய வானொலி. சிற்றூர் வரை சென்று இதயங்களில் நின்று, ஒவ்வொரு இல்லங்களிலும் இடத்தை வென்று, 90 ஆண்டுகளாய் இதயங்களை இணைத்த பாலம் என்றும் மாறாத அந்த ஆகாஷ்வாணியின் ராக.

அகில உலக செய்திகளை அள்ளி வந்து அடுப்பங்கரை முதல் அறிவியல் வரை சொல்லித்தந்து மின்னல் வேக தகவல்களை மின்னஞ்சல் அறிய அக்காலத்திலும் கொண்டு சேர்த்தது ஆகாஷ்வாணி. பன்னிசை பாடல்களும் பாரதியின் வரிகளும் பட்டிமன்ற பேச்சும் பாமரனின் மொழிகளும் ஒற்றை பெட்டிக்குள் உலகத்தை சுருக்கி வைத்து ஓயாமல் பேசியது, நம் காற்றலைகளில் வீசியது. காணாத குரலாய் வந்தாய், காலத்தில் அழியாத குரலாய் நின்றாய். அன்பான ஆகாஷ்வாணிக்கு

மூன்று ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது அந்தி பூக்கள். மனதோடு இசைப்பாடும் பாடல்களை காற்றலைகளில் இசைக்க கேட்டு ரசிக்கலாம் அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக வருகிறது மின்னலே திரைப்படத்திலிருந்து.

0: முன் வாசம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதியுடைய குரலில் பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 7:02.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
5: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
4: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
5: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
4: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
5: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
4: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
5: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
4: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
5: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
4: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
6: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டு ரசிப்பது அந்திப்பூக்கள். நிறைவான பாடலாக இது வருகிறது தவசி.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களில் அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக ஹீஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரெட் ஜோன் பிரிவில் 2 படுக்கைகளும், ஐசியூவில் 4 படுக்கை வசதிகளும், 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டில் ஏசி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் 40 மேற்பட்ட இடங்களில் ORS கரைசல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உடன் வருபவர்களுக்கும் அதை அருந்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக உருவாகும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வெயிலில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக வெயிலில் இருக்காமல் அவ்வப்போது நிழலும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும். நீர் சத்தை அதிகரிக்கும் வகையில் நீர் சத்து மிகுந்த ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் வெப்பநிலை 105 டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும். குறிப்பாக உடல் வெப்பநிலை குறைக்கும் வகையில் குளிர்ந்த நீரில் அவர்கள் உடலை சுத்தப்படுத்துவது, ஐஸ் கட்டிகளை கொண்டு உடலை குளிர்ச்சியாக்குவது உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்ய வேண்டும். அதன் பின் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள், எப்போது வேண்டுமானாலும் மருத்துவமனைக்கு வருகை தந்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மலைக்கோட்டை கோவில் தெப்பகுளம் தூர்வாரும் பணி நடைபெற்றது. திருச்சியின் அடையாளமாக விளங்குவது மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை கோவிலுக்கு சொந்தமான தெப்பகுளம் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் NSP சாலையில் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் தற்போது சுமார் 12 அடி ஆழத்திற்கு தண்ணீர் உள்ளது. அந்த தெப்பகுளத்தை சுற்றிலும் தரைக்கடைகள் இருந்தன. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த தரைக்கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து தெப்பகுளத்தை முழுவதும் தூர்வாரி அதனை அழகுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் மலைக்கோட்டை தெப்பகுளத்தை தூர்வாரும் பணியை மாநகராட்சியினர் ஈடுபட்டனர். முதல்கட்டமாக 3 மின் மோட்டார்கள் மூலம் தெப்பகுளத்தில் இருந்து தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றும் பணி நடைபெற்றது. அதன் பின் தெப்பகுளத்தில் உள்ள சகதி மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டு முழுமையாக தூர்வாரும் பணிகள் முழுமையடைந்தது. மீண்டும் காவிரி நீரை கொண்டு தெப்பகுளம் தண்ணீரால் நிரப்பப்படும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைக்கோட்டை தெப்பகுளம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது எனவும், அதன் பின் தற்போதுதான் மீண்டும் தூர்வாரப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஒரே இடத்தில் திரட்டி அறிவுரை கூறிய திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 364 பேரை திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் வரவழைத்தனர். அவர்கள் அனைவரையும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தின் முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட விவரங்கள், குடும்ப சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார். குறிப்பாக இனிமேல் எந்த விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது, அவ்வாறு ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இனிமேல் குற்ற செயலில் ஈடுபட மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டோடு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். திருச்சி மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்வு இதுவே முதல் முறையாக நடத்தப்பட்டது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் May 12 உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. அரசு மருத்துவமனை டீன் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டு மெழுகுபடுத்தி ஏற்றினர். தொடர்ந்து கேக் வெட்டி அவர்கள் செவிலியர் தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிளியனூர்பட்டி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் மதிப்பீட்டில் நாற்றங்கால் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை மரக்கன்றுகளை பாதுகாப்பு செய்து பராமரிக்கப்பட்டு வரும் செயல்பாடுகளையும், பொன்னுசங்கப்பட்டி கிராமத்தில் கிராமப்புற கட்டிட பராமரிப்பு திட்டத்தின் கீழ் 98,000 மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதையும், வீரமச்சான்பட்டி ஊராட்சியில் 5வது நிதி சுகாதார மானிய திட்டத்தின் கீழ் 65 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீரமச்சான்பட்டி வட்டார வள ஆய்வகத்தின் கட்டுமான பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைவாகவும் தரமானதாகவும் முடித்திட சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தினார்.
0: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இ கதிரவன்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிரா முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் ஜூலை 23 தொடங்கி ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்குட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான

புனேயில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரீமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமாலை 7:26. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. மகிழ்ச்சி நம் பிறப்புரிமை, எந்த காரணம் கொண்டும் அதை விட்டு கொடுக்காதீங்க, விட்டும் விடாதீர்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தோட நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ்ராஜ். பாட்டு இது ஹிட்ல ஒரு சூப்பரான ஹிட் சாங் தான் கேட்க போறோம். 3BHK படத்திலிருந்து இது உங்களுக்காக.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: பாட்டு எதுகிட்டுல ஒழுகியிருக்கும் பாடல் 24 படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். ஒலிக்கும் பாடல் 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 7:40 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க இருக்கிறீங்க. 80s பில்டப் திரைப்படத்திலிருந்து இதோ

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திர பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை செந்தமிழ்.
2: பாட்டு எதுகிட்டு நிகழ்ச்சியில ஒலிக்கின்றது பாடல் 555 திரைப்படத்திலிருந்து.

சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் 96 திரைப்படத்திலிருந்து.

0: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்தோம் பாட்டு இது ஹிட். இன்னைக்கு நம்ம பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அடிப்படையில் நிறைய படங்கள் பார்த்தோம். 3BHK, 24, 180, 144, 555, 1977. இப்போது நிறைவான பாட்டாக ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். குறை வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு இந்த பாட்டின் மூலமாக நமக்கு ஒரு தெம்பு ஊட்டக்கூடிய அழகான ஒரு பாடல் அரையன் 305 கடவுள் திரைப்படத்திலிருந்து நிறைவான பாடலாய் இதோ உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக்காலத்தில் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 400 கோடி ரூபாய் ஊழல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். தவேக்கு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தவேக்கு அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சி காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பாசா ஆன் பன்னச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரெமுஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா, கரிஷ்மா தமிரி, தஸ்னிமர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா ஃபிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பட்டாம்பூச்சிகள். செல்ல குழந்தைகளின் நேரமாக பட்டாம்பூச்சிகள். காற்றில் சிறுகடிக்கும் பட்டாம்பூச்சிகள் போல காற்றலைகளில் சிறுகடிக்க காத்திட்டு இருக்காங்க நம்ம செல்ல குழந்தைகள். அழிக்க வேண்டிய எங்கள் அறிமுக குழந்தைகள் இப்போதான் முதல் முறையாக நம்ம பண்பலையில் பேச போகிற குழந்தைகள். 25, 30, 170 அப்படின்ற நிலையும் மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம். 25, 30, 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன் இணைப்பில் காத்திருக்கும் முதல் குழந்தை யார் எங்கேருந்து கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஆதித்யா, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, என்ன பாடல் கேட்கலாம்
3: இன்னைக்கு?
2: சரி, பாடல் கொடுத்துடலாம். நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? தேவாரம் கேட்கலாம், பாடுங்க.
3: உள்ளம் கவர் கல்வன் ஏருடைய கலரால் துணை நான் பணிவேற்ற அருள் செய்த வீருடைய பெருமாபுரம் மேவிய பெருமான் ஒன்றே. மண்டீர மாவடு நீரு பானக பேரடுத்து சுந்தர மாவடு நீரு சமயத்தில்
2: ரொம்ப அருமையா ரெண்டு பாடல்கள் எங்களுக்கு பாடி காமிச்சிட்டீங்க. ரொம்ப அருமையா பாடுனீங்க ஆதித்யா. சரி சொல்லுங்க.
3: தோன்றும் படியே கவல் பொன்றை கண்ணி தோன்றும் காதி குலை தோன்றுகள் தோன்றும் இடியேடு கலத்திரவே போனை தோன்றும் விழுத்துகளும் திருமுடியும் விளங்கி தோன்றும் கொடியேடு திருமேனி பொழுது தோன்றும் வெளுத்துகளும் பூவெழுத்தம் புரியிருந்தார்க்கே.
2: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க ஆதித்யாவுக்கு. நேரம் நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. நேரம் பத்தாது, இன்னும் நேரம் வந்தால் இன்னும் நான் நிறைய சொல்வேங்க அப்படின்னு ஆதித்யா லைனில் காத்துகிட்டே இருக்காங்க. சரி, அடுத்தடுத்த குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அதனால் ஆதித்யாவுக்காக இது பாடல் வந்துகிட்டே இருக்குது. டிக் டிக் டிக் திரைப்படத்துலேருந்து.

நேரம் இரவு 8:13. கேட்டிருக்கோம் பட்டாம்பூச்சிகள். செல்ல குழந்தைகள் அழிக்க வேண்டிய எண்கள் 25, 30, 170 அறிமுகங்களும், 25, 30, 171 அனைத்து குழந்தைகளும் வரலாம். 0, 4, 5, 2 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன்.

0: நேரம் இரவு 8:17 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நம்மளோட பேச காத்திருக்காங்க அடுத்த செல்ல குழந்தை யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறேன்.
0: தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறீங்களா? சரி, நம்ம வானொலி எல்லாம் எப்படி கேக்குது? நல்லா கேக்குதா? சரி, உங்க பேர் சொல்லுங்க. நூர்தீனா? சரி, சூப்பர் சூப்பர், அருமையா பேசுறீங்க. சொல்லுங்க நூர்தீன், என்ன பாட்டு கேட்கலாம்
1: இன்னைக்கு?
0: சரி, பாட்டு கொடுத்துடலாம். எங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க, கேட்டுருவோம்.
1: குழந்தைகளை வாருங்கள், பறக்கும் கப்பலை பாருங்கள், சிக்கி சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், விண்வெளி ஆய்வு செய்திடுமே, விண்ணில் தீரி பாய்ந்திடுமே, மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே, தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்ப தட்ப நிலையாகும் தட்ப நேரத்தை சொல்லிடுமே.
0: ரொம்ப அருமையா பாடுனீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
1: எனக்கு தமிழ்.
0: தமிழ் பிடிக்கும். ஆனா அறிவியல்லையும் நாட்டம் இருக்கு இல்லையா? அறிவியல் சம்பந்தமா ஒரு பாடலை ரொம்ப அருமையா பாடுனீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நூறுதின் அவங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கோம், அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. பிகில் திரைப்படத்துல இருந்து.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: சுரங்கனிக்கா மலை
1: மலை மலை மலை தலைப்பட்டி தான் சொல்லு
0: சுரா.

0: வெறித்தனம்.
1: நேரம் இரவு 8:23 கேட்டுட்டு இருக்கோம். இது பட்டாம்பூச்சிகள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று இரவு 8:30 இலக்கிய உலா முத்தான மோதிரை என்ற தலைப்பில் தகவல் வழங்குகிறார் முனைவர் மு இளங்கோவன் அவர்கள். 8:23 நம்ம பாடல் கேட்டு வந்துடலாம். குட் நைட் திரைப்படத்திலிருந்து.

0: செல்மாமே.
1: இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியை நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் முத்தான மூதுரை சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: மூதுரை இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். நீதி நூல் வகையைச் சார்ந்தது. இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் வாக்குண்டாம் என தொடங்குகிறது. எனவே இந்நூலுக்கு வாக்குண்டாம் என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு. இதில்

மொத்தம் 31 பாடல்கள் உள்ளன. இந்நூல் மனிதன் நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்குரிய அறக்கருத்துக்களை எளிய உவமைகள் மூலம் விளக்குகிறது. தன்மானம் என்றால் என்ன? தன்னுடைய மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்வதற்கு பெயர் தன்மானம். தன்மானத்தோடு வாழ்ந்தவர்களில் ஒருவர் சர் பி தியாகராயர். இவர் வெள்ளுடை வேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு சமயம் சென்னை மாநகராட்சியின் தலைவராக இருந்தார். அப்போது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் லார்ட் வில்லிங்டன். இவர் கவர்னராக இருந்த காலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலமாகும். 1921 வேல்ஸ் இளவரசர் என அழைக்கப்பட்ட 8 எட்வர்டு மன்னர் இங்கிலாந்திலிருந்து சென்னைக்கு வருகை தர இருந்தார். வேல்ஸ் இளவரசரை வரவேற்பதற்கு ஏற்பாடுகள் நடந்தன. சென்னை மாகாண கவர்னர் வில்லிங்டன் சென்னை மாநகராட்சி தலைவர் தியாகராயரை பார்த்து, சென்னை மாநகரின் முதல் பிரஜை என்ற முறையில் இளவரசரை நீங்கள்தான் வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தியாகராயரும் சரி என்று ஒப்புக்கொண்டார். இளவரசரை வரவேற்கும் போது, நீங்கள் ஆங்கில அரசாங்க விதிமுறைகள் படிதான் ஆடைகள் அணிந்து வர வேண்டும் என்று ஆங்கில ஆட்சியின் கவர்னர் வில்லிங்டன் கூற தியாகராயர் அமைதியாக இருந்தார். பின்னர் ஆங்கில அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார். என்னுடைய வழக்கமான ஆடைகளாகிய வெள்ளை வேஷ்டி, வெள்ளை கோட்டு, வெள்ளை தலைப்பாகை ஆகியவற்றுடன் இளவரசர் என்னை பார்க்க விரும்பினால் நான் அவரை மனமார வரவேற்கின்றேன். என்னுடைய வழக்கமான ஆடைகளோடு இளவரசரை வரவேற்க எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் அவரை வரவேற்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று அமைதியடைவேன். இளவரசரை வரவேற்பதற்காக நான் என்னுடைய வழக்கமான ஆடைகளை அணியும் வழக்கத்தை மாற்றிக்கொள்வதாக இல்லை என்று அக்கடிதத்தில் உறுதியாக தெரிவித்தார். ஆங்கிலேய அரசு உங்கள் வழக்கமான ஆடைகளோடு இளவரசரை வரவேற்கலாம் என்று தியாகராயருக்கு அனுமதி வழங்கியது. தியாகராயரின் இந்த செயலுக்கு பெயர்தான் தன்மானம். இந்த தன்மானத்தை மூதுரையில் ஔவையார் வலியுறுத்துகின்றார். தன்மானம் உடையவர்கள் தன்னுடைய தன்மானத்திற்கு கேடு வந்தால் பகைவரிடம் கூட பணியமாட்டார்கள் என்ற கருத்தை மூதுரை உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றளரை கண்டால் பணிவரோ என்று பாடும். இதனால் வெள்ளுடை வேந்தர் தியாகராயர் மூதுரை பாடிய ஔவையார் வழியில் வாழ்ந்துள்ளார் என்பதை நினைக்கையில் தமிழர் பெருமை விளங்குகிறது. தன்மானத்தோடு வாழ்ந்தவர்களில் வாழ்க்கையை உலகம் எப்போதும் வணங்கி போற்றும் என்ற கருத்தை கூறும் இழிவரின் வாழாத மானமுடையார் ஒளிதொழுது ஏத்தும் உலகு என்ற குரல் இங்கே நினைக்கத்தக்கது. நல்லவர்களால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம் நாட்டில் வாழ்ந்த நல்லவர்களில் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவரை போன்ற நல்லவர்களை காண்பதும் அவர்களுடைய பேச்சை கேட்பதும் நல்வழியில் வாழ வழிவகுக்கும். ஒரு சமயம் விருந்து ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த விருந்தில் ஓர் ஆங்கிலேயர் பேசினார். இறைவனுக்கு எங்களை போன்ற ஆங்கிலேயர் மீதுதான் அன்பு அதிகம். அவர் மிகவும் முயற்சி செய்து அதிக விருப்பத்துடன் எங்களை படைத்தார். அதனால்தான் எங்கள் உடல் இவ்வளவு வெண்மையாக இருக்கிறது என்றார். அங்கே டாக்டர் ராதாகிருஷ்ணனும் இருந்தார். ஆங்கிலேயர் கூறியதற்கு சிரித்து கொண்டே பதில் சொன்னார், நண்பர்களே, ஒரு சமயம் இறைவன் ரொட்டி தயாரிக்க விரும்பினார். முதல் ரொட்டியை தயாரித்தார். அது சரியாக வேகவில்லை. அதனால் வெள்ளையாக சிலர் பிறந்தனர். இரண்டாவதாக ஒரு ரொட்டியை தயாரித்தார். அது அதிக நேரம் வெந்தது. அதனாலே கருப்பாக சிலர் பிறந்தனர். இறைவன் இப்படி 2 அனுபவப்பட்டதை கவனத்தில் கொண்டு 3வதாக ரொட்டியை சரியான பக்குவத்தில் தயார் செய்தார். அது அரைவேக்காடாகவும் இல்லாமல் கருகியும் போகாமல் சரியான பக்குவத்தில் இருந்தது. அதன் காரணமாக இந்தியர்களாகிய நாங்கள் பிறந்தோம் என்றார். இதை கேட்ட எல்லாரும் சிரித்தார்கள். இந்த கதையில் இந்தியர்கள் ஒரு பக்குவமான மானிட படைப்பு என்ற மிகப்பெரிய உண்மை மறைந்துள்ளது. ராதாகிருஷ்ணன் நல்லவர். ஒரு விஷயத்தை அழகாக சொல்லுவதில் வல்லவர். இந்த இரண்டாலும் நல்ல குணங்களால் உயர்ந்தவர். இவரை போன்றவர்களுடன் சேர்ந்திருந்தால் நல்லறிவும் நல் ஒழுக்கமும்

உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவருக்கு பொருத்தமான ஒரு பாட்டு மூதுரையில் இடம்பெறுவதை காணும்போது வியப்பாக இருக்கிறது. அந்த பாட்டு இதுதான்: நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. கடைபிடிக்க வேண்டிய நல்லவர்களின் குணங்களை பாடிய மூதுரை தவிர்க்க வேண்டிய தீயவர்களின் குணங்களையும் பாடுகிறது. மூதுரையின் இந்த கருத்தை தேச பக்தர்கள் சுப்பிரமணிய சிவா, வாவுசி ஆகிய இருவர் வாழ்வில் நிகழ்ந்த சுதந்திர போராட்ட கால நிகழ்வோடு விளக்கலாம். 1908 March 9 நாடு முழுவதும் சுயராஜ்ய தினம் கொண்டாடுவது என முடிவானது. அந்த நாளில்தான் வங்காள புரட்சி வீரர் பிபின் சந்திரபால் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வருகிறார். மக்களிடம் மகிழ்ச்சி வெள்ளம். அச்சமயத்தில் வத்தலக்குண்டு நகரிலிருந்து தேசபக்தர் சுப்பிரமணிய சிவா தூத்துக்குடிக்கு வருகிறார். அவரும் வாவுசியும் சேர்ந்து இந்திய விடுதலை குறித்து பிரச்சாரம் செய்தனர். அப்போதைய ஆங்கில அரசின் துணை ஆசிரியராக தூத்துக்குடியில் இருந்தவர் ஆஸ்துரை. அவருக்கு விடுதலை குரல் பொறுக்கவில்லை. உடனே கண்டனை அறிக்கை தயார் செய்து சிவாவுக்கும் வாவுசிக்கும் அனுப்புகிறார். உங்கள் இருவர் மீதும் புகார் வந்துள்ளது, அதனால் உங்கள் இருவர் மீதும் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கு விளக்கம் கொடுங்கள். சுயராஜ்ய தினம் கொண்டாடும் நாளான March 9 என்னை திருநெல்வேலியில் வந்து பார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். துணை ஆசிரியர் உத்தரவிற்கு மரியாதை தர வேண்டியது நம் கடமை என எண்ணிய சிவாவும் வாவுசியும் அவரை சந்திக்கச் சென்றனர். ஆனால் ஆஸ்துரை இருவரையும் மதிக்கவில்லை. நிற்க வைத்தே பேசினார். மீண்டும் நாளை வாருங்கள் என்று கோபமாக விரட்டினார். மறுநாளும் நிற்க வைத்தே பேசினார். தூத்துக்குடியில் நீங்கள் இருவரும் எங்கள் ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக பேசியது குற்றம். அதற்காக இருவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவரை எங்கும் பேசக்கூடாது. இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும். இதற்கான பதிலை இன்னும 2 எனக்கு தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். 1908 March 12 சிவா வாவுசி இருவரும் ஆஸ்துரையை சந்தித்தனர். உங்கள் உத்தரவிற்கு பணிய மாட்டோம். பரிபூரண சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்றார்கள். பின்னர் வந்தே மாதரம் என முழங்கினார்கள். ஆஸ்துரைக்கு அதிர்ச்சி. இவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைங்கள் என உத்தரவிட்டார். மீண்டும் வந்தே மாதரம் முழக்கம் எழுந்தது. சற்று நேரத்தில் சிவாவும் வாவுசியும் ஒரு சட்கா வண்டியில் ஏற்றப்பட்டனர். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். இதை அறிந்த மக்கள் பொங்கி எழுந்தனர். ஆங்கில ஆட்சிக்கு எதிரான முழக்கங்கள் எழுந்தன. மறுநாள் திருநெல்வேலி முழுவதும் போராட்டம், கதவடைப்பு, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. நிலைமை மோசமானது. மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லாமல் துப்பாக்கிச் சூடு. 4 இறந்தனர். மீண்டும் சிவா மீதும் வாவுசி மீதும் ஆங்கில அரசிற்கு எதிராக சதி செய்ததாக வழக்கு. சுப்பிரமணிய சிவாவை சுண்ணாம்புக்காரத்தில் ஊற வைக்கப்பட்ட ஆட்டுத்தோளின் ரோமங்களை கையால் சுத்தம் செய்ய வைத்தனர். வாவுசியை எண்ணெய் ஆட்டும் செக்கில் மாடு போல கட்டி இழுக்க வைத்தனர். ஆஸ்துரை போன்ற ஆங்கில தீயவர்களுக்காகவே எழுதப்பட்டது போல இந்த மூதுரை பாட்டு இருக்கிறது. பாட்டு இதுதான்: தீயாரை காண்பதுவும் தீதே, திருஅற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, தீய செயல்கள் தீமையை தருவதால் அவற்றை தீயவிட கொடுமையாக நினைத்து அஞ்ச வேண்டும் என்ற கருத்தை தரும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் என்னும் திருக்குறள் ஆஸ்துரை போன்றவர்களின் தீய செயல்களை கண்டிக்கிறது என்றே கருதலாம். நல்லவர்களால்தான் இந்த நாட்டில் மழை பொழிகிறது. அந்த மழையால்தான் நாடு வளம் பெறுகிறது. அந்த வளத்தால்தான்
மக்கள் நலமுடன் வாழ்

கிறார்கள். அது சுதந்திர போராட்ட காலம். ஓர் ஊரில் ஒரு குடிசை. அந்த குடிசையில் ஒரு ஏழைத்தாய். அந்த தாய்க்கு ஒரே மகன். அவன் காய்ச்சலால் படுத்த படுக்கையில் இருக்கிறான். இரவு நேரம். அந்த குடிசைக்குள் சிலர் திடீரென நுழைகிறார்கள். நுழைந்தவர்கள் தலைமறாக வாழும் சுதந்திர போராட்ட வீரர்கள். வீரர்களுக்கு அந்த தாய் உணவு பரிமாறினார். அவர்கள் உண்டுவிட்டு அங்கேயே உறங்கினார்கள். மறுநாள் விடிவதற்குள் அந்த வீரர்கள் புறப்பட தயாரானார்கள். அப்போது வீரர்களின் தலைவன் அந்த தாய் முன் வந்தான். என் பெயர் மகன்லால் பகாடி. எங்களுக்கு உணவு தந்து உதவிய உங்களுக்கு அன்பு பரிசு இது என்று சொல்லி 2000 ரூபாய் தந்தான். அந்த தொகையினை மறுத்து அந்த தாய் சொன்னார், இந்த பணம் நம் நாட்டு விடுதலைக்கான சேமிப்பு. இதிலிருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்கக்கூடாது. என் மகன் உடல்நலம் அடைந்ததும் அவனையும் உங்களோடு அனுப்புகிறேன். இந்த தாயை போன்ற நல்லவர்களைத்தான் மூதுரை நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று பாடுகிறது. ஆம், இந்த தாயை போன்ற நல்லவர்களால்தான் நம் நாட்டிற்கு வீரர்கள் கிடைத்தார்கள். அந்த வீரர்களால்தான் நமக்கு விடுதலை கிடைத்தது. இத்தகைய தாய்க்குளம் நிறைந்த நாடுதான் தாய்நாடு என்று போற்றப்படுகிறது. தாழம்பூ வடிவத்தில் பெரியது, மகிழம்பூ வடிவத்தில் சிறியது. ஆனால் மகிழம்பூவிற்கு இருக்கும் நறுமணம் தாழம்பூவிற்கு கிடையாது. கடல் பெரியது, ஆனால் அதன் நீர் பயன்படாது. ஊற்று மிக சிறியது, ஆனால் அதன் நீர் குடிப்பதற்கு சுவையானது. அதுபோல சிலர் உருவத்தில் பெரியவராகவும் உள்ளத்தில் சிறியவராகவும் இருப்பர். இன்னும் சிலர் உருவத்தில் சிறியவராகவும் உள்ளத்தால் பெரியவராகவும் இருப்பர். இக்கருத்துக்களை கூறும் மூதுரையின் இதுதான். மடல் பெரிது தாழை, மகிழ் இனிது கந்தம், உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும். இந்த பாடல் பொருளை இந்த கதை மூலம் விளக்கலாம். ஓர் ஊரில் ஒரு ராஜா. அவர் ஒரு நாள் அதிகாலை அரண்மனை மாடியில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அரண்மனைக்கு கீழே சாலையில் நின்றிருந்த ஓர் அப்பாவியை ராஜா பார்த்தார். விடியற்காலை. இவன் முகத்தில் விழித்து விட்டோம், என்ன நடக்கப் போகுதோ என நினைத்தபடி ராஜா அரண்மனைக்குள் திரும்பினார். வாசற்படியில் இருந்த நிலைக்கதவு தலையில் பலமாக இடித்தது. தலையை பிடித்தபடி தரையில் சாய்ந்து விட்டார். பலத்த அடி, வழிதாங்க முடியவில்லை. இதை பார்த்த காவலாளி ராஜாவிடம் விவரம் கேட்டான். அவர் சொன்னதை கேட்டதும் வேகமாக ஓடிச் சென்று ராஜா முகத்தில் விழித்த அந்த ஆளை பிடித்து வந்தான். என் தலையில் காயம் ஏற்பட காரணமாக இருந்த இவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று உத்தரவிட்டார். தனக்கு மரண தண்டனை என்பதை கேட்ட அவன் அளவில்லை, மாறாக சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், என் முகத்தில் ராஜா விழித்ததால் அவருக்கு தலையிலே காயம். அப்படிப்பட்ட முகம் எனக்கு. என் முகத்தில் விழித்ததற்காக ராஜாவிற்கு தலையில் காயத்தோடு போச்சு. நானும் முதல் முறை ராஜா முகத்தில் விழித்தேன். அதற்காக என் உயிரே போகப் போகிறது. இதிலிருந்து ராஜாவுடைய முகலட்சணத்தை நினைத்தேன், சிரித்தேன் என்றான். இக்கதையில் வரும் ராஜா உருவத்தால் பெரியவர், குணத்தால் சிறியவர். மரண தண்டனைக்கு ஆளானவரோ உருவத்தால் சிறியவர், உள்ளத்தால் பெரியவர். ராஜா மூதுரை பாடலில் வரும் தாளம்பூ போல வடிவத்தில் பெரியவர். ராஜாவால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் மகிழம்பூ போல சிறியவர். ஆனால் தண்டனை பெற்றவரிடம் மகிழம்பூவின் நறுமணம் போல நல்ல குணம் இருக்கிறது. ராஜாவிடம் நல்ல குணம் இல்லை. ராஜாவிடம் யாருக்கும் பயன்படாத கடல்நீர் போன்ற தீய குணம். தண்டனை பெற்றவரிடமோ சுவையான ஊற்றுநீர் போன்ற நல்ல குணம். தனக்கு மரண தண்டனை என்ற அறிவிப்பை கேட்டதும் சிரித்த அவரை நினைக்கும் போது வள்ளுவர் இடுக்கன் வருங்கால் நகுக என கூறியது நினைவுக்கு வருகிறது. வாழ்வின் தத்துவத்தை எளிமையான உவமைகள் மூலம் விளக்கும் மூதுரை நூலை படிப்போம், பயன்படுவோம். அறிவு என்பது ஒருவருக்கு அழிவு வராமல் காக்கும் கருவி என்னும் கருத்தை திருவள்ளுவர் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்கிறார்.

அறிவு என்பதை ஒரு கருவியாக கூறியவர் அநேகமாக வள்ளுவர் மட்டும்தான் என கருதலாம். அறிவின்மையால் வரும் கேட்டை மூதுரை ஒரு அருமையான பாடல் மூலம் விளக்குகிறது. அரசருக்கு ஆபத்து ஏற்பட்ட காலத்தில் விறகு வெட்டி ஒருவன் அவரை காப்பாற்றினான். அதற்காக அவனுக்கு அரசர் ஒரு சந்தனக்காட்டை பரிசளித்தார். தேவை ஏற்படும் போது சந்தன மரத்தை வெட்டி விற்று பிழைத்து கொள்ளட்டும் என்பது அரசரின் எண்ணம். சில ஆண்டுகள் கழித்து அரசர் விறகு வெட்டியை சந்தித்தார். அப்போதும் அவன் ஏழையாகவே இருந்தான். சந்தனக்காட்டை வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழலாமே என்றார் அரசர். அதற்கு விறகு வெட்டி சொன்னான், கொஞ்ச நாள் அவ்வப்போது மரங்களை வெட்டி விற்று பிழைத்தேன். பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது. தினமும் விறகை வெட்டி விற்பதற்கு பதிலாக சந்தனக்காட்டையை குளித்தி கரியாக்கினால் கரியும் நிறைய கிடைக்கும். தினமும் விறகு வெட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால் சந்தனக்காட்டை குளித்தினேன். மீண்டும் பழைய வறுமை நிலைக்கு வந்துவிட்டேன். இப்படிப்பட்ட அறிவின்மையால் வரும் கேட்டினை பாடும் மூதுரை பாடலின் கருத்து இதுதான். கிளைகளோடும் கொம்புகளோடும் காட்டில் நிற்கும் மரங்கள் நல்ல மரங்கள் அல்ல. அறிவுடையோர் சபையில் அறிவற்று நிற்பவர்கள் காட்டில் நிற்கும் மரங்கள் போன்றவர்கள். ஆறறிவு உடைய மனிதனாக பிறந்தாலும் அறிவற்றவர்கள் ஓரறிவு உடைய மரங்களுக்கு ஒப்பானவர்கள் என்பது பாடலின் உட்பொருள். இக்கருத்தை சொல்லும் முத்தான மூதுரை நூலின் பாடல் இதுதான். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டு ஓலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம். அறிவு உடையவர்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் எல்லாம் உடையவர்களே என்ற கருத்தை கூறும் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்னும் திருக்குறள் இங்கே நினைக்கத்தக்கது. ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நூல்களை கற்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரிடம் அறிவின் பெருக்கம் காணப்படும். கண்ணதாசனின் அறிவு திறனுக்கு இந்த நிகழ்ச்சி சுவையான எடுத்துக்காட்டு. அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், கண்ணன் என் மன்னன், அவன் காணத்தை கேட்டால் பட்டமரம் தளிர்க்கும். அப்போது ஒருவர் கேட்டார், புல்லாங்குழல் கூட பட்டமரம்தானே, கண்ணபெருமானின் கரங்களில் இருந்தும் அது ஏன் தளிர்க்கவில்லை? கண்ணதாசன் சொன்னார், கண்ணன் காணத்தை கேட்டால் பட்டமரங்கள் தளிர்க்கும், ஆனால் புல்லாங்குழல் கண்ணன் கரங்களிலேயே பட்டுக்கொண்டிருக்கிறது. பெருமாளின் கரம்பட்டால் மீண்டும் பிறவி கிடையாது, நேராக மோட்சம்தான். அதனால்தான் புல்லாங்குழல் தளிர்க்கவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான மூதுரை பாடலின் கருத்து இது. குளத்து நீரின் உயரத்திற்கு ஏற்ப அதில் மலரும் அள்ளிப்பூவின் உயரம் இருக்கும். அதுபோல ஒருவர் கற்ற நூல்களின் அளவிற்கு ஏற்ப அவருடைய அறிவு இருக்கும். இந்த விளக்கத்திற்குரிய மூதுரை பாடல் இதுதான். நீரின் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. இப்பாடலில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. எப்படி கற்றால் அறிவு வளரும்? கற்க வேண்டிய நூல்களை தெள்ளத்தெளிவாக கற்றால் அறிவு பெருகும். இதைத்தான் திருக்குறள் கற்க கசடர என்கிறது. கல்வியால் வரும் பெருமையை உணர்த்த திருவள்ளுவர் கல்வி எனும் அதிகாரம் படைத்தார். கல்வி கற்காததால் வரும் சிறுமையை உணர்த்த கல்லாமை எனும் அதிகாரம் படைத்தார். கல்வியால் வரும் பெருமையை மூதுரை ஒரு பாடலில் மூன்றே சொற்களில் விளக்குகிறது. கல்வி கற்றவருக்கு கிடைக்கும் பெருமையை இந்த நிகழ்ச்சி தெளிவாக காட்டுகிறது. இந்தியாவின் மேனாள் சனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன், இவர் சனாதிபதி ஆவதற்கு முன்பு மைசூர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தார். அவரை கல்கத்தா பல்கலைக்கழகம் உரையாற்ற வருமாறு அழைத்தது. செல்ல முடிவு செய்தார். மைசூர் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு பாராட்டு விழா முடிந்தது. ரயில் நிலையம் செல்வதற்கு குதிரை வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. வாசலில் வண்டி, கூடவே கையில் மாலைகளுடன் மாணவர்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணனை குதிரை வண்டியில் அமர்த்தினர். வண்டியில் இருந்த குதிரைகளை அவிழ்த்தனர். குதிரைகளுக்கு பதிலாக மாணவர்களே வண்டியை இழுத்துச் சென்றனர். எவ்வளவு சொல்லியும் மாணவர்கள் ஏற்கவில்லை. மாணவர்களின் அன்பை நினைத்தும் அவர்கள் கல்விக்கு தரும் முக்கியத்துவம் நினைத்தும் ராதாகிருஷ்ணன் கண்கலங்கினார். இந்த நிகழ்ச்சி உணர்த்தும் இன்னொரு செய்தி, அறிவு குதிரை வண்டியில் வீற்றிருந்தது, அன்பு வண்டியை இழுத்துச் சென்றது.
டாக்டர்

ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்த மரியாதைக்கு காரணம் என்ன? இந்த கேள்விக்கு மூதுரை நூலின் பாடல் விளக்கம் தருகிறது. கற்றாரே கற்றாரே காமுறுவர், அதாவது கல்வி கற்ற அறிஞர்களை, கல்வியில் நாட்டமுடையவர்களே விரும்புவர். அறிஞரை அறிஞரே அறிவர், ஞானியை ஞானியரே அறிவர். கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமா என்று வினா எழுப்பி ஒரு திரையிசை பாடலை கண்ணதாசன் இயற்றினார். இவற்றில் எது சிறந்தது என்பதை அச்சொற்களின் வரிசை முறையை காட்டுகின்றன. ஆம், கல்விதான் சிறந்தது, கற்றவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு இருக்கிறது என்பதை மூதுரை நூலின் ஒரு பாடல் சுருக்கமாக சொல்லுகிறது. வள்ளலார் ஓர் ஆசிரியரிடம் கல்வி கற்க செல்கிறார். ஆசிரியர், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்ற பாடலை சொல்லச் சொல்கிறார். வள்ளலாரோ சொல்ல மறுக்கிறார். ஆசிரியர் காரணம் கேட்கிறார். வள்ளலாரோ இதில் வேண்டாம் என்ற எதிர்மறை சொல் வருகிறது, அதனால் சொல்ல மாட்டேன் என்கிறார். திகைத்த ஆசிரியர், வேறு எதைத்தான் சொல்வாய் என்றார். வள்ளலார், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று பாடினார். இதில் வேண்டும் என்ற நேர்மறை சொல் வருவதை கவனிக்க வேண்டும். பாடலை கேட்ட ஆசிரியர் வள்ளலாரிடம், தம்பி நீ போய் வா, எனக்கு சந்தேகம் வரும்போது நானே உன்னை வந்து கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்று வழி அனுப்பினார். இதைத்தான் நம் முன்னோர் குருவை மிஞ்சிய சிஷியன் என்று பழமொழியாக சொன்னார்கள். தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயரெடுத்த தமிழ்க்கடவுள் முருகப்பெருமான் நினைப்பதற்கு உரியவர். இச்செய்திகளில் இருந்து என்ன புரிகிறது? கற்றவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு உண்டாகும் என புரிகிறது. இதைத்தான் மூதுரை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என எளிமையாக பாடுகிறது. குளத்திலே தண்ணியில்லை, கொக்குமில்லை, மீனுமில்லை என்று ஒரு திரையிசை பாடல் மனித மனங்களை பாடுகிறது. எல்லாம் இருந்தால் நம்மை விரும்புவார்கள், எதுவும் இல்லை என்றால் நம்மை விட்டு ஒதுங்குவார்கள். உலகியலின் இந்த உண்மையை ஒரு மூதுரை பாடல் விளக்குகிறது. ஒரு காட்டில் இரு நண்பர்கள் நடந்து சென்றனர். எதிரே திடீரென்று ஒரு கரடி. ஒருவன் மரத்தில் ஏறி தப்பினான். இன்னொருவனுக்கு மரம் ஏறத் தெரியாது. மரத்தடியில் கண்மூடி படுத்து மூச்சை அடக்கிக் கொண்டான். கரடி அவனை முகர்ந்து பார்த்துவிட்டு போய்விட்டது. மரத்திலிருந்து இறங்கியவன் மரத்தடியில் படித்திருந்தவனை பார்த்து, கரடி, உன் காதில் என்ன ரகசியம் சொன்னது என்று கேட்டான். கஷ்ட காலத்தில் உன்னை தவிக்க விட்டுவிட்டு தப்பித்து கைவிடுபவனை நம்பாதே என்று சொன்னது என்றான். இத்தகையவர்களை மூதுரை குளத்து நீர் வற்றியதும் அக்குளத்திலிருந்து பறந்தோடும் பறவைகளைப் போல ஒருவருக்கு துன்பம் வந்தபோது விலகிச் செல்லும் உறவுகளை நம்பாதீர் என்கிறது. இக்கருத்தை சொல்லும் பாட்டு இதுதான். அற்ற குளத்தின் அறுநீர் பறவை போல உற்றுளி தீர்வார் உறவல்லர், உள்ளத்தால் நல்லவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற கருத்தை இப்பாடல் சொல்லாமல் சொல்கிறது. சிலர் நெருங்கி பழகுவார்கள், ஏதாவது உதவி என்று கேட்டால் பதுங்குவார்கள், ஒதுங்குவார்கள். வேறு சிலர் பழக்கமே இல்லாதவர்களாக இருப்பார்கள். உதவி தேவை என்பது தெரிந்ததும் கேட்காமலேயே ஓடோடி வந்து உதவுவார்கள். இப்படிப்பட்டவர்களை மலையில் இருக்கும் நோய்திருக்கும் மருந்தோடு ஒப்பிடுகிறது ஒரு மூதுரை பாடல். பாடலோடு பொருந்தும் இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். ஒரு கிறித்தவ பாதிரியார் நபிகள் நாயகத்தை பார்க்க வந்தார். அந்த நேரம் நபிகள் பள்ளிவாசலில் இருந்தார். இருவரும் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். பாதிரியாருக்கு செவம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் போய் செவம் செய்துவிட்டு மறுபடியும் வருகிறேன் என்றார். நபிகள் பாதிரியாரிடம், உங்கள் செபத்தை இங்கேயே செய்யலாமே என்று சொல்லி பள்ளிவாசலில் ஒரு இடத்தை காட்டினார். பாதிரியாரும் நபிகள் காட்டிய இடத்தில் தன் செபத்தை தொடங்கினார். இதில் இருவருமே சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், நல்லவர்கள், எல்லாரும் சமம் என்று நினைப்பவர்கள். அதனால் எந்த வேறுபாடும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த மனோபாவம் இருப்பவர்களைத்தான் மூதுரை மலை மீது இருக்கும் நோய்திருக்கும் அரிய மருந்தோடு ஒப்பிட்டு பாடுகிறது. இதோ பாடல் வரிகள். உடன்பிற

0: அல்லவா மலையில் உள்ள மருந்தே பிணிதிற்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. உடன் பிறந்தவர்கள்தான் உறவினர்கள் என்று நினைக்க வேண்டாம். அயலராக இருந்தும் உதவி செய்பவர்கள் உண்டு என்பது இதன் பொருள். இவை போன்ற கருத்து முத்துக்கள் மூதுரை நூல் முழுவதும் நிரம்பியுள்ளன. படிப்போம், பயன்பெறுவோம், பண்படுவோம். இவ்வுலகில் இருவகையினர் உள்ளனர். உண்மையை கற்றுணர்ந்து அந்த உண்மையை தாம் மட்டுமே கடைபிடித்து வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்பவர்கள் ஒரு வகையினர். அறிந்த உண்மைகளை தான் மட்டும் கடைபிடிக்காமல் பிறரையும் கடைபிடிக்க வாருங்கள் என்று அழைப்பவர்கள் இன்னொரு வகையினர். இதில் மூதுரை நூலை ஏற்றிய ஔவையார் இரண்டாம் வகையினர். ஆம், தாம் அறிந்த உண்மைகளை நாமும் அறிந்து வாழ வேண்டும் என்று விரும்புபவர் நம் ஔவை பாட்டி. பாட்டிச் சொல்லை தட்டாமல் கேட்போம், வாழ்வில் தடுமாற்றம் இல்லாமல் வாழ்வோம்.
1: இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இதுவரை முத்தான மூதுரை சிறப்புரை வழங்கினார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:57.
3: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதிரடி கலைக்களத்துடன் அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர்
4: நாளை இரவு 9:30
3: சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2 எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
6: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
5: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
6: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
5: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
6: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
5: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
6: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
5: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
6: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய 2:30 தெம்மாங்க பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
5: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
6: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
7: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security, breaks Foreign Minister's call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges, CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case, West Bengal government suspends 3 IPS officers in connection with RG Corps rape and murder case, Met Department forecasts heat wave conditions in Jharkhand, Madhya Pradesh, Rajasthan, Uttar Pradesh, and

0: delivered a commanding performance at the 11th Sanda World Cup, winning 2 gold, 1 silver, and 2 bronze medals in Macau. The women athletes in particular put up a stellar display by securing both gold medals from the 6-member contingent. In the women's 75-kilogram category, Border Security Force athlete Shivani defeated a Russian opponent to clinch the gold medal. Aparna also produced a brilliant performance in the 52-kilogram category to secure India's second gold medal. In the 48-kilogram category, Indian Air Force athlete Kushal Kumar claimed silver medal. At the Asian Under-17 Boxing Championships, Indian young boxers concluded the historic campaign today by winning 2 golds and 7 silver medals in Tashkent, Uzbekistan. India also bagged 8 bronze medals in the Under-17 category. With this, the total number of medals won by the boys and girls teams of the country combined reached 17 in this category. Earlier in the Asian Under-15 Boxing Championships, India won a total of 27 medals, including 9 gold, 6 silver and 12 bronze medals. In Asian Weightlifting Championships, Harjinder Kaur won bronze medal in the women's 69-kilogram category snatch event by lifting 96-kilogram in Gandhinagar today. Harjinder also lifted 121-kilogram in the clean and jerk event and finished 4th overall with a total lift of 217-kilogram. In Thailand Open Badminton, India's top men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semifinals in Bangkok. They defeated Japanese pair of Takumi Nomura and Yuichi Shimogami in straight games in the quarterfinal match today. However, PV Sindhu and Lakshya Sen lost the singles quarterfinal matches. In IPL cricket, Chennai Super Kings were 153 for 5 in 18 overs against Lucknow Super Giants in Lucknow when reports last came in. Earlier, Lucknow Super Giants won the toss and opted to field. The sacred Piprawa relics of Lord Buddha were accorded an emotional farewell at the Leh airport today after the conclusion of a 14-day-long grand exposition in Ladakh. Over 1 lakh devotees paid obeisance to the holy relics, making it one of the largest spiritual gatherings organized in the Union Territory. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security. BRICS foreign ministers call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges. CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case. West Bengal government suspends 3 IPS officers in connection with RG Corps rape and murder case. Indian Wushu team bags 2 gold, 1 silver, and 2 bronze medals at Sanda World Cup in Macau. And India concludes Asian Under-17 Boxing Championships with historic 2 gold and 7 silver medals at Tashkent. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: நல்ல சுகாதார கட்டமைப்பை உருவாக்குறதுல வந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த எஜுகேஷனை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸும் படிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்ன சார்? ஏன்னா படிப்பு மட்டும் அவங்க கற்றுக்கல, அங்கே வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது சார்?
5: அதாவது ஒரு நோயாளி வந்து மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது நம்ம எல்லா நோயாளியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அதுதான் சொல்லுவேன், பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவர்கள் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 100% உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து, நான் ஒரு பீடியாட்ரிஷியன் அடிப்படையில் அதனால் நான் சொல்லுவேன், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள், 24 மணி நேரம் அந்த குழந்தையை பார்த்துட்டு என் குழந்தைக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம், இட் இஸ் அப்நார்மல், சம்திங் அப்நார்மல், யூ ஹாவ் டு
4: அட்டெண்ட். மக்கள் எதிர்பார்ப்பாங்க சார் என்னென்னா, டாக்டரு நர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா கேட்கணும். முதல்ல இவங்களுக்குலாம் இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணமா அந்த பொறுமைன்ற விஷயத்தான் பாக்குறோம்னு.
5: கட்டாயம், அதாவது இன்முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட யார் பேசுறாங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரைவேட் பிராக்டிஸ்ங்கிறது வந்து பெரிய கம்பசூஸ்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க சொல்றதை நான் வாங்கணும், நீங்க கேட்டுட்டு அதுக்கான தீர்வு நான் பிறகு நான் வந்து என்னால் கொடுத்து சரியா கொடுக்க முடியலன்னா கூட நீங்க சொல்றதை நான் ரிசீவ் பண்ற ரிசீவிங் எண்ணில் நான்

0: ப்ராப்பராக இருந்துட்டேன்னா என்னுடைய தனியார் மருத்துவமனையில் நான் பார்க்கின்ற எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே போகும். இதை நான் கண் கூட பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் வந்து முதல்வராக பதவியேற்கும் முன்பு 127 கேஸ் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளினிக் முடிச்சுட்டு வந்தேன். அந்தளவு நோயாளிகள் வந்து வருவாங்க. தே ஆர் ஆல்வேஸ் கரெக்டுன்னு 100% கரெக்ட். ஏன்னா அதே தாய் வந்து அந்த குழந்தை நலமாக இருக்கும்பொழுது அதை சிரித்து பேசிகிட்டு இருக்கும். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், இந்த மதர் இஸ் நாட் ஹாப்பி, சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் அது டியூ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செவிலியராக நீங்கள் பயிற்சி எடுக்கணும் வச்சிங்க, அந்த செவிலியர் வந்து கொஞ்சம் முகத்தை கட்டிட்டான்னு வச்சிங்களேன், அந்த என்டையர் இதுவுமே நீங்கள் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் வாங்கி போயிடும்.
1: ஆமாம், வந்து சரியாக பேசலை,
0: ரொம்ப முறைக்கிறாங்க,
1: ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அதை வந்து அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க.
0: ஆனால் நான் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது, அவங்க பணி சுமையின் காரணமாக கூட ஒரு சில நேரங்களில் தடித்த வார்த்தைகளையோ இல்லை ஒரு டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ அவங்க பேசிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது பேஷண்ட் தான்.
1: ஆமாம்,
0: அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நாம வந்து
1: பாதிக்கப்படும்
0: செகண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நர்சஸ். அதனால தான் நர்சஸ்க்கு நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, 1000 விஷயங்கள் இருக்கும் வீட்டில், உங்களுக்கு பல மனசூழல் இருக்கும், ஒரு நர்ஸ் வந்து 40 பேஷண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்முகத்துடன் நம்ம வந்து நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்லுவேன். அது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இசிஜி எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இசிஜி எடுத்து மாற்று
1: மாதிரி நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்கல்ல சார், ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்க. சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயம் பட்டிருக்கு, அதுக்கு வந்து கட்டுக்கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்கன்னா கூட, அப்போ கூட அவங்கள வந்து எப்படி இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த காயத்துக்கு மட்டும் மருந்து போடுறது இல்லாமல் ஒரு 4 வாரத்தை வந்து நல்லபடியாக பேசினா அவங்களுக்கு அந்த வலி கூட தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய வந்து மேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க, அப்போது அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அதை மாத்திரையே பிடிக்கலனா கூட அவங்க சொல்கிற வார்த்தையில் அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பார்க்குறோம். இன்னொன்று, இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்லாம் வந்து சொன்னீங்க, அதுக்கான படிப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களுடைய ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து அவங்க நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதாவது அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹால் இருக்கும், அதில் அவங்க உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு பயத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். உள்ள தியேட்டருக்குள்ளே போகிறோம், அவங்களுக்கு அந்த தியேட்டர் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவ்வளோ ஒரு பயந்த சகோதரம். அப்போ அவங்கள கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தியேட்டர் பாய்ஸ், தியேட்டர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் உள்ளே கொண்டு போகும்போது நர்சஸ் பேசுறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சர்ஜரி வந்து நீங்கள் ஒரு சிஸ்ட் எடுக்கிறோம் இல்லை வேறு ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன், இப்போ இதெல்லாம் ஒரு டாக்டருக்கு டெய்லி ஒரு 100 பண்ணுறது, இப்போ இதில் ஒரு 50 பண்ணுறது, இப்போ அந்த கேசஸ் இதில் வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது, நீ தைரியமாக போயிட்டு தைரியமாக வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க வந்து மிக உன்னிப்பாக கவனிப்பாங்க, அதை உள்வாங்கிப்பாங்க. வர கடலிங் எஃபெக்டும் ஒரு கம்யூனிகேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கோர்ஸ் நம்ம படித்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃபிகல்ட் பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் சில பேர் வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்க இன்ஹெபிரேட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்க அடிபட்டு வந்திருப்பாங்க, வந்தோன்னா அவங்க கண்ணாமனான்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கோபத்தை காட்ட முடியாது.
1: நிச்சயமாக சார்,
0: இப்போ நம்ம போயிட்டு அவங்க இனி திட்டுறான் அப்படி திட்டுறான்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. சி, அவன் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கான்னா நம்ம அதை வந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு வருது, அவங்களுக்கு வேண்டிய முதல் உதவிகளை முதல்ல செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ இன்ஜுரி ஆகிருக்கு, ஸ்க்ராச் ஆகி ரத்தம் வந்துட்டுருக்கு, அவங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஃப்ராக்சர் இல்லை, ஃப்ராக்சர் இல்லைன்னா நம்ம ஃப்ரீ. ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அவனுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்பதுதான் டாக்டரை பொறுத்த வரைக்கும். பட் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், உன்னை பொறுத்தவரையில் உனக்கு ஃப்ராக்சர் இல்லை, நீ வந்து சர்ஜரி தேவை கிடையாதுன்னு முடிவு பண்ணுறேன். கிரீவியஸ் இன்ஜுரியா இல்லைங்கிறது அவனுடைய சிம்பிள் இன்ஜுரி, கிரீவியஸ் சிம்பிள் இன்ஜுரி தான். பட் அவனை பொறுத்தவரைக்கும் அந்த சிம்பிள் இன்ஜுரிஸ் மிகப்பெரிய இன்ஜுரி, ரத்தம் வந்துட்டு இருக்குது, ஸ்க்ராச் ஆகிட்டு இருக்குது, எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல, இதுதானே முக்கியம். அதனால நீ அதை முதல்ல அட்டன் பண்ணினாதான் நீ சக்சஸ்ஃபுல் டாக்டர். அதை நான் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, நான் ரவுண்ட்ஸ் காலையில் 7:30 போகும்போது நான் இதை பார்த்துட்டே போவேன், எல்லா இடத்துலையும் நான் போயிட்டு சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க, அடுத்து இன்னொரு முறை ஆனாலும் நம்ம ஆஸ்பத்திரி தெரிய வரணுன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராகவும் சக்ஸஸ்ஃபுல் நர்ஸாகவும் சக்ஸஸ்ஃபுல் பேராமெடிக்கல் ஸ்டாஃபாகவும் வருவாங்கன்றதுல இதுவே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்க ட்ரையேஜிங் பண்ணுவாங்க, இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்லாம் கோர்ஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து வந்த உடனே அந்த வைட்டல் பேயில் உட்காந்து அவங்களோட பிளட் ப்ரெஷர், பிபி, அப்புறம் பல்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு டச்சு, ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை நீங்கள் பெறுவீங்க, உங்களுக்குமே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம பண்ணியிருக்கோம், இந்த பேஷண்ட் நல்லாயிட்டு போகிறாங்க.

0: நிச்சயமா,
1: அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
0: அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுளுக்கு நிகராக பார்க்கறது வந்து மருத்துவர்களை தான், அப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த வியாதியிலேருந்து குணமடைஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட பேசுகிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடவுளே நேரில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த படிப்புகளை படிக்கிறவங்களையும் பார்க்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் சார். இப்போது நிறைய பேருக்கு வயதானவங்களுக்கு இந்த மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசியோதெரபிஸ்டோட அந்த ஹெல்ப்புன்றது ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து வயசானவங்க மட்டும் இல்லை, ஒரு 40 வயசு கடந்தவங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவங்களுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அந்த படிப்புக்கான மகத்துவம் அப்படின்றது எப்படி இருக்குது சார்?
1: போதுமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ வந்து ஜீரியாட்ரிக் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் 2 இடம் தான். ஒன்று வந்து எய்ம்ஸில் இருக்குது, 2வது வந்து நம்ம கிண்டியில் வந்து நான் நிற்கும்போது அது துவங்கப்பட்டது 2024 திறந்தாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய லாங்கிவிட்டி அதாவது உயிர் வாழும் எண்ணிக்கை வயதினுடைய எண்ணிக்கை வந்து கூடிடுச்சு. இப்போது 58 ஒரு காலத்தில் சராசரியாக வயதுங்கிறது 64 ஆகிடுச்சு. அது இன்னமும் கூடுன்றது தான் இப்போ நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னு கேட்டால் நமக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணும்போது அக்சசபிலிட்டி அதிகமாகுது, அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதனால் லாங்கிவிட்டி அதிகமாகிட்டோம். இப்போ இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 60-100. இப்போ அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள்னு பார்க்குற பொழுது இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து அல்சைமர் டிசீஸ், டிமென்ஷியா, இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து போன் ஃப்ராக்சர்ஸ் இல்லை இது மாதிரி ஏதாவது ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் கோர்ஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ நேஷனல் சொல்கிறேன், 2000 OP வராங்க ஒரு நாளைக்கு. உங்களுக்குமே ஒரு கோர்ஸ் இருக்கு, கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒன்று நாங்கள் இருக்கும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணதுங்க. அது எப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு இது
0: பற்றியும் வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்.
1: தெரியணும் கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒரு ஷார்ட் கோர்ஸ், யாரெல்லாம் ட்ராப் அவுட், அதில் வந்து நம்ம பெருசாக வந்து +2 வைக்கல, 10th ஃபெயிலு அவங்க எலிஜிபிலிட்டி. அப்படி அவங்க என்னென்னா இந்த மைதான மூத்தவர்களை இப்படி வந்து பாதுகாப்பாக அவர்களை பராமரிப்பது என்பது தான் அந்த 3 கோர்ஸ். அவங்களுக்கு அதுக்கு ஒரு மேனுவல்லாம் கொடுத்து அவர்களை எப்படி பாத்ரூம் அழைச்சிட்டு போகிறது, அப்புறம் அவங்க வந்து நர்சிங் கேரில் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஃபீடிங் எப்படி கொடுக்குறது, சுயநினைவு இருந்து இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீடிங் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து அந்த ஒரு 3 அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அதுக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் மாணவர்களுக்கு அது தெரியல, அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு நாளைக்கே வந்து 1000-2000 வீட்டில் எம்ப்ளாய் பண்ணுறது ரெடியாக இருக்கும்.
0: ஆமாம், இப்போ வந்து ஹோம் நர்சஸ்
1: அதே தான், அது நர்ஸ் வச்சா கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்ததுனால இந்த கேர்டேக்கர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு 30,000 பர் மந்த் நீங்கள் வேலை போகும்போது அந்த மாதிரியான கோர்சஸும் இருக்குங்க, கேர்டேக்கர் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு.
0: இதே மாணவர்கள் நோட் பண்ணி
1: அது வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். அது வயதானவர்களை பராமரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல.
0: இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சார், முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தோம், வயதானவங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து கூட்டு குடும்பங்களா இல்ல. இன்னொன்னு வேலை நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, தனித்து தான் இங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா
1: ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா USAல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டும் தனியா ஒரு கம்யூனிட்டி, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்று ரெடி பண்ணி ஜீரியாட்ரிக் கேர் ஹோம் ஒன்று இருக்கு சென்னையில். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல,
0: இது வரைக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து வீடியோ காலில் பேசுறது, கொள்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலை, அவங்களும் வந்து வெளிநாடுகளை போய் வேலை செய்யக்கூடிய சூழல், பெற்றோர்களும் வந்து வயதானவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் ஆளை வச்சு
0: அவங்களையும் கூட கூட்டு போக முடியாத
1: ஒரு சூழல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த இந்த ஜீரியாட்ரிக் கேருங்கிறது வந்து ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ், அது அட் த சேம் டைம் வந்து அரசாங்கத்தில் கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. இங்கே கூட பே வார்டெலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பே வார்டில் வந்து அவர்களை வச்சு பராமரிக்கிறது ஒரு நாளைக்கு இவ்வளோ இது இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் வந்து அவங்க அட்மிட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ MSc சைக்காலஜிலாம் சொல்லிக்கு பாருங்க, அந்த கோர்ஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்குறது. பெற்றோர்கள் நிறைய என்ன பண்ணுவோம், அவங்களோட யாராவது பேசணும். அந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு
0: கேட்டிங்கன்னா 4 வாரத்தை
1: நம்ம கூட உட்காந்து ஒரு 5-10 பேசுவாங்களா, அதுதான் தேவை.
0: இன்னொன்று அந்த சின்ன வயசில் இருக்க பிள்ளைங்கள பார்க்கும்போது அவங்க பேர பிள்ளைங்க மாதிரி அவங்க இருக்கா
1: நினைப்பாங்க. ஸோ இது அந்த ஒரு சூழலில் வந்து நம்ம வந்து தேவைப்படுது. அதுக்கு ஏற்ற கோர்சஸும் இருக்குது நமக்கு, MSc சைக்காலஜி கோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்து MA சைக்காலஜி கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இவங்க படிக்கும்போது பிஏ முடிச்சுட்டு பிஏ சைக்காலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பல்வேறு விதமான இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை வந்து உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கிறது, நமக்கு மன ரீதியாக பிடிச்சிருக்கணும்.
0: ஆமாம்,
1: பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாதியில் விட்டு ஓடிடக்கூடாது, அது நீங்கள் சீட்டையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல தெளிவான ஒரு சிந்தனையுடன், யார் உங்களுக்கு மென்டார் யாராவது இருந்தால் அவரோட டிஸ்கஸ் பண்ணுறதோ இல்லை துறை சம்பந்தத்தோட டிஸ்கஸ் பண்ணினாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பி அந்த ஒரு கோர்ஸை நம்ம படிக்கின்ற

0: பொழுது அது டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் கொடுக்கும்.
1: நிச்சயமா சார், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 மேற்பட்ட கோர்சஸ் வந்து இருக்கிறதா வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, 3 பேச்சுலர் டிகிரி அண்ட் டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸ். அப்போ இவ்வளோ கோர்சஸ் இருக்கும்போது மாணவர்கள் அதை சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த கோர்சஸ் வந்து நமக்கு எடுத்தா வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து இந்த மருத்துவத்துறையில வந்து நுழையக்கூடிய மாணவர்கள், மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸில் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை ஆளாக்கியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்?
0: 3 3 3 Ds மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து டிசிப்ளின், ரெண்டாவது விஷயம் வந்து டெடிக்கேஷன் அண்ட் டிவோஷன். இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து உள்வாங்கிட்டு நான் வேலை செய்கிற இடத்துல சின்சியராக இருப்பேன், டிசிப்ளினாக இருப்பேன். நம்ம வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம எப்படி டாக்டர் வாட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த பேராமெடிக்கல் இருக்க டாக்டர், அந்த ஒருத்தர் போகிற டாக்டர் அவர் எப்படி போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டெடிக்கேஷன், இதில் என்னென்னா நாங்கள் வந்து கோவிட் டைமில் வந்து 24/7 12 எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் அதிகமாகி போச்சு, இடம் இல்லைன்னு சொன்னால் ஆட்டு கம், நான் என் வேலை முடிஞ்சு போச்சு, எனக்கு என்னுடைய ஆஃபீஸ் அவர்ஸ் வந்து 5 முடிஞ்சு போச்சு, நான் போய்ட்டு வீட்டில் போயிட்டு இருக்க முடியாது.
1: அங்கேயே தான் இருந்தேன்.
0: அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும் அண்ட் நீங்கள் டெவோட்டன் இருக்கணும். அதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா கட்டாயம் சொல்கிறேன், கடவுள் வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த அனுகிரகணையோடு நீங்கள் உங்களுடைய கேரியரை வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அந்த கோர்ஸை முழுமையாக உள்வாங்கி நோயாளிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் எடுத்து அதை பயன்பெறும் வகையில் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும்போது என்னுடைய ஆழ்ந்த கருத்து.
1: நிச்சயமா சார், அதாவது மருத்துவத்துறையில் டாக்டர் அப்படின்றத விஷயத்தை தவிர வேறு என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் ரொம்ப விளக்கமாகவே வந்து சொன்னீங்க. மேலும் இந்த துறைக்கு வரும்போது என்ன உணர்வோடு நம்ம வரணும், அதனால் நமக்கு என்ன உணர்வுகள் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்றத வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்களை சொன்னீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மாணவர்கள் www.tnmedicalselection.org அப்படின்ற இணையதளத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார். மேலும் 0444-298-6-4046 என்ற தொலைபேசி எண்ணையும் மாணவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: மிக்க நன்றி சார்.

நேரம் இரவு 9:30. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3. இரவை மயக்கும் சுகுமான ராகங்கள். மடல் எழுதி காத்திருக்கும் நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்கும் நிகழ்ச்சி இது. காற்றில் விரையும் கடிதமலர்கள்.

நேரம் இரவு 9:31. நேர்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அழகான ஒரு லெட்டரை எடுத்துக்கோங்க. அந்த லெட்டரில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் அல்லது விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதினு மென்ஷன் பண்ணிவிட்டு, நிலைய இயக்குனர், சின்னச்சுக்கைக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. அப்படி நிறைய நேயர்கள் இன்றைக்கு அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க இருக்கிறாங்க. முதல் நேயர் யாருடைய விருப்ப பாடலாக கேட்க போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரம் முகமது ஹியாத்,

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதிரடி கலைக்களத்துடன் அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் நாளை இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: ஒன்பது 9:38 ஆயிற்றுக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மடல் எழுதி காத்திருக்கும் மதுரை பண்பலை நேயர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றில் தவளவிடும் நிகழ்ச்சியாக இது காற்றில் விரையும் கடிதமலர். அடுத்த ஒரு அழகான பாடல் யாருடைய விருப்பத்திற்காக அப்படின்னா, உறவை காத்த கிளிகள் திரைப்படத்திலிருந்து எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி அப்படின்ற பாட்டு தான் கேட்டு நீந்திருக்கக்கூடிய நேர். ஆனால் குண்டேந்தல் பட்டி மா தவமணி அவருடைய விருப்பத்திற்காக தான் இப்போ ஒழுக்க இருக்கின்றது பாடல், அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா புத்தம் புதிய புலனாய்வு தொடர் நாளை இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 9:44. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்து யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அங்கிருந்து செந்தில் குமரன் அவருடைய விருப்ப பாடல் தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க போறோம். நீ வருவாய் என அப்படின்ற திரைப்படத்திலிருந்து இது அழகான ஒரு பாடல், அவருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 9:49 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரையும் கடிதமலர்கள். நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரையும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. தொடர்ந்து அடுத்த ஒரு விருப்ப பாடல், யாருடைய விருப்ப பாடலாம், மதுரை மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் அவருடைய விருப்ப பாடலாக தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.
1: இளைய நிலா பொழிகிறதே

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இரவு 9:58. நாம் இதுவரை இணைந்திருந்தோம் நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றில் தவள விடும் நிகழ்ச்சியாக காற்றில் விரியும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை எங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடரும் நிகழ்ச்சியாக பட்டுச்சிறகு.

பகல் முழுதும் முளைத்து களைத்த இதயங்கள் இளைப்பாறும் இந்த இனிய வேளையில் இசையோடு உங்கள் இதயம் நனைக்க காத்திருக்கிறது இன்றைய பட்டுச்சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பட்டு சிறகு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கே சித்ரா குரல்களில் பரத்வாஜ் இசையில் பாடல் இதோ காற்றலைகளில் வைரமுத்து வரிகளில் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து.

என்றும் என்றென்றும் இசை சாரலாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பட்டு சிறகு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக முகவரி திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது வைரமுத்து வரிகளில், ஹரிஹரன் குரல்களில்.

ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே, பட்டு சிறகு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் பழனி பாரதி வரிகளில். பாடலை பாடுகிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா அவர்கள்.

இசைச்சாரலா இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் வைரமுத்து வரிகளில், SB பாலசுப்ரமணியம் குரல்களில் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. தொடர்ந்து இணைந்தேறுங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

எட்டுத்துக்கும் இசை சாரலாய் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பட்டு சிறகு நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ ஒலிக்கிறது காற்றலைகளில்.

பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பழனி பாரதி வரிகளில் குரல் கொடுத்திருக்கிறார் ஹரிஹரன் அவர்கள், இசையமைத்திருக்கிறார் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள். அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இசையோடு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் பழனி பாரதி வரிகளில் உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து. இதோ காற்றலைகளில் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் இசையோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அனுராதா ஸ்ரீராம், எஸ் பி பாலசுப்ரமணியம் இருவரும் இணைந்து பாட பாடல் ஒலிக்கிறது காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பட்டு சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உன்னுடன் திரைப்படத்திற்காக பாடல் இதோ காற்றலைகளில்.

மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா புத்தம் புதிய புலனாய்வு தொடர் நாளை இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.

நிலையத்தில் நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 4:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இரவு 11 மணி. நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வலம் வர இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 26ஆம் நாள் பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை மங்கள இசை. அதனைத் தொடர்ந்து நாள் ஒரு குரல் எண் 264. அதனைத் தொடர்ந்து காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். 5:30 இசை அமுதம். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி சுமதி அவர்கள். 6:15 புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஸ்ரீ கிருஷ்ணா நகை ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். கோவை ஓம் சக்தி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேண்டுமா. நாளை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்பகானம் அன்வர் ராஜா அவர்களுடைய விருப்பகானத்தை

நிகழ்ச்சியை தொகுத்திருக்கிறார் ஆர். சூரியகலா அவர்கள். காலை 10:30 ஒருபட பாடல்கள் படையப்பா படத்திலிருந்து, முற்பகல் 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு பார்த்தேன் ரசித்தேன், சமீபத்திய சுற்றுலா நினைவலைகளை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. 11:30 ஸ்டெம்பிடு ப்ரோக்ராம் 7, டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:47 திரை இசை. நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதியே தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம், படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம். 2:30 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:45 அந்திப்பூக்கள். இரவு 7 மணிக்கு திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். அனுராதா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகளில் நேரலை. அதனைத் தொடர்ந்து 8:30 பட்டாம்பூச்சியில் மதுரை மாவட்டம் புனித லூயிகா மரியன்னை பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 திரை இசை. 9:30 நாடகம் சக்கரவியூகம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 பட்டுச்சிறகு. அதனைத் தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி எஃப்எம் தரும் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்தீர்கள் நேயர்களே. இவை யாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நிலையத்தில் நேரம் 11:11. நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் காலத்தால் அழியாத காவிய கானங்களுடன் வளம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடல் பாசம் திரைப்படத்திற்காக கண்ணதாசினின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷிலா ஆகியோர் குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

தேனம்பாலம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் ஏழை பங்காளன் திரைப்படத்திற்காக பஞ்சு அருணாச்சலம் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வானலைகளில்.

இணையத்தில் நேரம் 11:19 2:00. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 காலத்தால் அழியாத காவிய கானங்களுடன் வலம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவர் கூட்டணி இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல் வான் அலைகளில்.

குங்குமத்தை சுமந்து கொண்டு புழுக்கி வரும் சிங்காரி, குண்டுமல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே, காதல் பேச வந்தவளே, எட்டி எட்டி நின்னு நின்னு தவிப்பதென்ன இருட்டிலே, பட்டு காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன.

நிலையத்தில் நேரம் 11:23. 11:23:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாடும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக நெஞ்சம் பரப்பதில்லை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராம்மூர்த்தி இசையில், எஸ் ஜானகி மற்றும் பி.பி. ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வானலைகளில்.

மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா புத்தம் புதிய புலனாய்வு தொடர் நாளை இரவு 9:30 சக்ரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: தேனம்பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக புதிய பறவை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசிலா குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில். காலத்தால் அழியாத காவிய கானங்களுடன் வளம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கொடிமலர் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில், பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் இதோ பாடல் வானலைகளில்.

நிலையத்தில் நேரம் 11:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் குரல்களில் பாடல்.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நடி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள். மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா, புத்தம் புதிய புலனாய்வு தொடர் நாளை இரவு 9:30 சக்ரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில். காலத்தால் அழியாத காவிய காணங்களுடன் வலம் வருகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சியில். ஒழிக்கும் அடுத்த பாடலாக 1000 பை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு வி. குமார் இசையில் TM சவுந்தரராஜன், P. சுசீலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் P. சுசீலா, ML ஸ்ரீகாந்த் குரல்களில் இதோ பாடல் வான் அலைகளில்

கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை எஃப்எம் விபத் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்லை நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத அரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: லட்சம், அஞ்சு குதிரை ஒன்னா வந்தா ரூபா 15 லட்சம், அதுல ஒண்ணு வரல என்ன அவமானம் தான் மிச்சம். பஜகோவிந்தம் பர்பிள் ஹீதர் ஜாக்பாட், ஹில்லி பில்லி சவுண்ட் ஆஃப் மியூசிக் ஜாக்பாட். ஐ ஆம் நோ ஏஞ்சல் ஜாக்பாட், யூ டோலிங் ஜாக்பாட். அபாட் ஜாக்பாட், எஸ்குயர் ஜாக்பாட்,
1: கரேஜ் ஜாக்பாட்,
0: கம் ஆன் கம் ஆன் ஜாக்பாட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

மாமி மடி சார பாத்து உங்க மோகம் ஏறும் தாகம் நீரும் புரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்ச.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது பஞ்சவர்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
2: கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா.

தொடர்வது சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து அம்பிலி பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை ஜி. தேவராஜன்.

0: நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் பந்தநல்லூர் பி.வி. காளிதாஸ்.

0: அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் அவர்கள் தவில்.
0: தேவதேவ கலையாமித்தே ஸ்வாதி திருநாள் கிருதி ராகம் மாயா மாளவ கௌளை ரூபகதாளம்.

பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வஞ்சம் நிறை உலகில் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ஊர்மிகா ராகம் ஆதி தாளம்.

2026 மே மாதம் 16 சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 26 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 2 நாள்.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக நாளொரு குரல் கேட்கலாம்.
1: திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும்.
2: வேண்டாதவர்களை வாழவிடாமல் பண்ணுவதும் வேண்டியவரை வளமாக்கி வாழ வைப்பதும் தவம் மேற்கொண்டால் மட்டுமே செய்ய முடியும். குறள் எண் 264 அதிகாரம் தவம்.
1: ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும்.
2: வேண்டாதவர்களை வாழவிடாமல் பண்ணுவதும் வேண்டியவரை வளமாக்கி வாழ வைப்பதும் தவம் மேற்கொண்டால் மட்டுமே செய்ய முடியும். குறள் எண் 264 அதிகாரம் தவம்.
0: நாளொரு குரல் கேட்டோம். இனி கேட்கலாம் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய நேரம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி சுமதி அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தியில், முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 கிரி பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கோவை ஓம்ச

திருத்தி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகை பூக்கள் மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 8:02 பாட்டு வேணுமா. இன்று தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வருகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணம். இன்று நேயர் விருப்பம் அன்வர் ராஜா ராமநாதபுரத்திலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் ஆர் சூரியகலா. காலை 10:30 ஒருபட பாடல்கள் படையப்பா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் பார்த்தேன் ரசித்தேன் சமீபத்திய சுற்றுலா நினைவலைகளை பற்றிய பதினொன்று ஸ்டெம்ப்டு புரோகிராம் 7 டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:47 திரை இசை, நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:50 சிநேகிதியே மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை, அதைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்னா அவர்கள், படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம். 2:30 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், அதனைத் தொடர்ந்து 4:30 நமது பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை, அதைத் தொடர்ந்து 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:45 அந்திப்பூக்கள், 7:00 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை, அதைத் தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலையாக, 8:30 பட்டாம்பூச்சிகளில் மதுரை மாவட்ட புனித லூயிகா மரியன்னை பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 9:15 திரை இசை, 9:30 நாடகம் சக்கரவியூகம் 2 அத்தியாயத்தின் முதல் பகுதி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபித் பாரதி தமிழ் எஃப்எம் தரும் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது காலை 5 மணிக்கான பக்தி மனம் கமழும் பக்தி மாலை.

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் ஆன்மீக மனம் கவலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்கள்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன். இன்றைய பக்தி மாலையின் நிறைவான பாடலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகளில் இசை அமுதம்.